இசை அமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி திருமலை தேவகுமாரி படத்திலிருந்து ஒலிக்கிறோம்.

0: நேரம் 5:41. இனி தீரு வருட்சியல் ஒரு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:46 இசை அமுதத்தில் இனி நாம் பருகலாம். திருவாசகம்

சண்முகா உனக்கு குறையும் உலகோ, முகா உனக்கு குறையும் உலகோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் நாம் கேட்கவிருப்பது 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளவிலான அமைதி, பாதுகாப்பு, சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான விவகாரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறை நிபுணர்கள் மருத்துவர்களுக்கான பயிற்சியுடன் சுகாதார பராமரிப்பிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. இது ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் புதிய காலை. புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் வலம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு இப்பொழுது கூறப்போகும் இடங்களில் நலத்திட்ட உதவிகள் கடந்த 2008 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம். இந்த நலத்திட்ட உதவிகள் பெற சீர்மரபினர் இனத்தைச் சேர்ந்தவர்கள், 18 முதல் 60 வரை நிறைவு பெறாதவர்கள், அமைப்புசாரா நிறுவனங்களில் பணிபுரியும் குடும்பத்தில் ஒருவர், இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இனி www.dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் அறிய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5வது மாடியில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. External Affairs Minister Dr. S. Jaishankar will hold bilateral meeting with U.S. Secretary of State Marco Rubio at Hyderabad House in New Delhi today. They will discuss a wide range of issues, including issues related to regional and global peace and security. Secretary Rubio arrived in India yesterday on a 4-day visit to participate in the Quad Foreign Ministers meeting. He called on Prime Minister Narendra Modi yesterday and briefed him on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors, including defense, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. Mr. Modi asserted that India and the US will continue to work closely for the global good. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Secretary Rubio shared U.S.

0: போல கோபம் வந்தால் உடனே பேசாமல் ஒரு நிமிடம் அதை அடக்கி வைப்பதும் சுய கட்டுப்பாடுதான். மனம் சோம்பலாக இருந்தாலும் கடமையை முடிப்பது சுய கட்டுப்பாடு. எல்லாரும் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் செய்யலாம் என்று நினைக்காமல் இருப்பதும் சுய கட்டுப்பாடு. இப்படி சுய கட்டுப்பாடு என்பது வெளிப்படையாக தெரியாத ஒரு ஒழுக்கம். இன்று பலரிடம் பல திறமைகள் இருக்கின்றன, ஆனால் அதை தொடர்ந்து செயல்படுத்தும் ஒழுக்கம் இல்லை. தொடக்க உற்சாகமும் இருக்கிறது, ஆனால் அதை தொடர்ச்சியான கட்டுப்பாடு அவர்களுக்குள் இல்லை. ஒரு மனிதனின் உயர்வு அவன் செயல்பாடுகளிலே தெரிகிறது. இன்று பலர் கோபத்தில் கட்டுப்பாடற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள், ஆனால் அது கேட்பவரை ஆயுள் முழுவதும் காயப்படுத்தும் என்பதை மறந்து விடுகிறார்கள். எனவே பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். அமைதியாக இருப்பது பல நேரங்களில் பலவீனம் அல்ல, அது உயர்ந்த கட்டுப்பாடு. திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று ஒழுக்கத்தை தன் உயிரினம் மேலாக காக்க வேண்டும் என்று கூறினார். பல சாதனையாளர்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெற்றி பெறவில்லை, மாறாக அவர்களது தினசரி ஒழுக்கமே அவர்களை உயர்த்தியது. ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே பொறுமை வேண்டும். அந்த பொறுமைக்கு அடிப்படை சுய கட்டுப்பாடு. ஒரு ஆசிரியர் கோபத்தை கட்டுப்படுத்தினால் மாணவர்களின் மனம் மலரும். ஒரு பெற்றோர் தன் வார்த்தையை கட்டுப்படுத்தினால் குழந்தைகளின் நம்பிக்கை வளரும். ஒரு தலைவர் ஆசையை கட்டுப்படுத்தினால் நாடு வளரும். இன்று உலகத்திற்கு அறிவாளிகள் மட்டும் போதாது, சுய கட்டுப்பாடு கொண்ட மனிதர்களும் தேவை. இந்த சுய கட்டுப்பாட்டை சிறு விஷயங்களிலிருந்து நாம் தொடங்கலாம். அதாவது நேரத்திற்கு 70 முதல் தேவையற்ற நேரங்களில் கைபேசி பயன்பாட்டை குறைப்பது, கோபத்தின் போது பேசாமல் இருப்பது, உடல் மனம் நேரம் ஆகியவற்றை மதிப்பது போன்ற சிறு முயற்சிகளை செய்வது பின் பெரிய மனிதர்களாக வெற்றியாளர்களாக நம்மை மாற்றும். ஆக சுய கட்டுப்பாடு என்பது சங்கிலி அல்ல, சுதந்திரத்திற்கு வழிகாட்டும் சக்தி. காற்றில் பறக்கும் பட்டம் மேலே செல்ல காரணம் காற்று மட்டும் அல்ல, அதை கட்டுப்படுத்தும் நூலும் தான். திறமைகள் பல இருப்பினும் சரியான பாதையில் நம்மை கொண்டு செல்வது சுய கட்டுப்பாடு மட்டுமே. எனவே நாம் பிறரை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அது நம்மை எந்த சூழ்நிலையிலும் உடையாமல் காக்கும். ஆகவே சுய கட்டுப்பாடை வளர்த்து கொள்ளுங்கள், வெற்றி கிடைக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: நேரம் 6:15. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: மே 24 இந்நாளின் சிறப்பு. ஆயிரத்தி 1607 மே 24 100 ஆங்கிலேயர்கள் ஜேம்ஸ்டவுனில் குடியேறினர். இதுவே ஆங்கிலேயர்களின் முதலாவது அமெரிக்க குடியேற்றமாகும்.
1: 1832 மே 24 லண்டன் மாநாட்டில் கிரேக்க ராஜ்யம் அறிவிக்கப்பட்டது.
0: 1844

0: இதே நாளில் முதலாவது மின்னியல் தந்தி செய்தியை சாமுவேல் மோர்ஸ் என்பவர் வாஷிங்டனிலிருந்து பால்டிமோருக்கு அனுப்பினார்.
1: 1883 ஆண்டு மே 24 நியூயார்க்கில் புரூக்ளின் பாலம் 14 ஆண்டுகள் கட்டுமானத்திற்கு பின் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது.
0: 1962 இதே நாளில் மெர்குரி திட்டம் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர் ஸ்கோட் கார்பெண்டர் பூமியை அவுரோரா 7 விண்பெட்டகத்தில் 3 முறை பலம் வந்தார்.
1: புவியியல் சார்ந்த இணைய கலைக்களஞ்சியமான விக்கி மேஃபியா 2006 மே 24 ஆரம்பிக்கப்பட்டது.
0: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பதிப்பாளர் கண முத்தையா அவர்களின் பிறந்த தினம் 1913 மே 24.
1: இந்திய சூழலியல் ஆய்வாளர் மாதவ் காட்கில் அவர்களின் பிறந்த தினம் 1942 மே 24.
0: அமெரிக்க வானியலாளர் கரோலின் சூமேக்கர் அவர்களின் பிறந்த தினம் 1929 மே 24.
1: போலந்து கணிதவியலாளர் வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அவர்களின் நினைவு தினம் 1543 மே 24.
0: தமிழக ஊடகவியலாளர் சீபா ஆதித்தனார் அவர்களின் நினைவு தினம் 1981 மே 24. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: நேரம் 6:18 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து தன்னம்பிக்கை பாடல், அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:55 பூந்தளிர், இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகிய பூக்கள், இதில் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், ஏமாப்பூர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் குறித்த சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகிய பூக்களில் திரையில் இடம்பெறும். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசியில் நேரலையாக இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 பாட்டு வேணுமா நிறைவான நேயர் இடம்பெறுவார். அதனைத் தொடர்ந்து 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப கானங்கள் நேயரின் விருப்ப பாடல், ராமநாதபுரம் மாவட்டம் சந்திரன் என்ற நேயரின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும். 10:30 பராசக்தி புதிய படத்திலிருந்து உருவட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12:00 சிநேகிதியே, மதியம் 1:00 வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், பிற்பகல் 2:15 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி, வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவருடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 2:30 கவிதை அரங்கம், பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:02 வசந்த் தென்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:45 அந்திப்பூக்கள், 7:17 விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குவோர் ஜி சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 பாட்டு இதுகிட்டு, 8:05 பட்டாம் பூச்சிகள் நேரலையாக இடம்பெறும். 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவருடன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச் சிறகு வழங்குவோர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து ஆகாஷ்வாணி பண்பலை 103.3 மதுரையில். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும் நினைவில் நின்ற பழைய திரை இசை பாடல்கள், 11:59 முதல் நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசை.

நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். கேட்டது இன்று நமது பண்பலையில் ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். புதிய காலையில் இனி தன்னம்பிக்கை பாடல் ஒலிக்கிறது. வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல. இதோ ஒலிக்கிறது தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 6:31.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை, எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: சூழலையில பாதுகாக்கிறதுல அரசாங்கம் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்து வர்றது நமக்கு தெரியும். காடுகள் அழியாம பாதுகாக்கிறது, விலங்குகளை வேட்டையாடுறத தடுக்கிறது, இதெல்லாம் அதுல அடங்கும். ஆனாலும் காட்டுயிர்களை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம சில அழிஞ்சு போன உயிரினங்களை மீண்டும் காடுகள்ல உருவாக்குற முயற்சியையும் அரசாங்கம் செய்து வருது. அதுலயும் குறிப்பா இப்போ சமீப வருடங்கள்ல சிவிங்கி புலிங்களை காட்டுல அறிமுகம் செய்யறது மூலமா ஒரு புது முயற்சிய அரசு எடுத்து வருது. சீதா, நம்ம தமிழ்ல சிவிங்கி புலின்னு சொல்லுவோம், லெப்பர்ட சிறுத்தை புலின்னு சொல்லுவோம். சிவிங்கி புலி உலகத்துல இருக்கிற காட்டுயிர்கள்ல மிக வேகமா ஓடுற உயிரினம். கொஞ்சம் ஒல்லியான உயரமான தோற்றத்துல இருக்கும் சிவிங்கி புலி. வறண்ட புல்வெளிகள், இலையுதிர் காடுகள்ல வாழும் தன்மை கொண்டவை இந்த சிவிங்கி புலிகள். அதாவது மேற்கு, வடமேற்கு, மத்திய இந்திய காடுகள்ல இருந்த இனம் இந்த சிவிங்கி புலிகள். நம்ம மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதிகளில் அதிகமா இருந்த உயிரினம் சிவிங்கி புலிகள். வேட்டையாடிகள் காரணமாகவும் காடுகளின் அழிப்பினாலும் ஏற்பட்ட வாழ்விட இழப்பும் இந்த உயிரினம் அழியும் நிலை ஏற்பட்டதுக்கான ஒரு பெருங்காரணமா இருக்குது. 1950களிலேயே முற்றிலும் அழிந்து விட்டன இந்த இனம். ஈரானில் மட்டுமே சிறிதளவு காணப்படுகிறது இந்த ஆசிய சிவிங்கி புலிகள். இதன் இன்னொரு ஜெனட்டிக் வகை தான் ஆப்பிரிக்க சிவிங்கி புலிகள். ஆப்பிரிக்க சவானா புல்வெளி பகுதிகளில் இந்த சிவிங்கி புலிகள் காணப்படுகின்றன. குறிப்பா நமீபியா, தென்னாப்பிரிக்கா, கென்யா முதலிய நாடுகள்ல பெருங்காடுகளின் சூழலையில காப்பதுல மேல்நிலை வேட்டையாடிகளா இந்த சிவிங்கி புலிகள் பெரும் பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம். அதாவது நம்ம இந்திய காடுகள்ல பெரும்பாலும் புலிகள் மேல்நிலையிலிருந்து வேட்டையாடி சூழலையில பாதுகாக்கிறது போல ஆப்பிரிக்காவில இந்த சிவிங்கி புலிகள் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அவை உணவு சங்கிலிய சீரா வச்சிருக்கிறது மூலமா சூழலையில ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவுது. அதனால நம்ம அரசு அழிந்து போன சிவிங்கி புலிய மீண்டும் நம் காடுகள்ல அறிமுகப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டாங்க. அதனால தென்னாப்பிரிக்கா, நமீபியா இந்த நாடுகள்ல இருந்து 20 சிவிங்கி புலிகளை இந்திய மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கா காடுகள்ல அறிமுகம் பண்ணாங்க. ஆனா இது ஒரு சாதாரண பணி அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப சவாலான ஒரு பணிதான் இது. ஏன்னா அறிமுகப்படுத்திய 20 சிவிங்கி புலிகள்ல சில இறந்து விட்டன, புதிதாக சில சிவிங்கி புலிகள் குட்டிகள் ஈன்றன. ஆனாலும் புதிய சூழலியலுக்கு அவைகள் பழகணும். 8 சிவிங்கி புலிகள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு 1500-2000 மான்கள் அந்த காட்டுல இருக்கணும். சிவிங்கி புலிகளுக்கு போட்டியா பல வேட்டையாடிகள் அங்க இருக்கும். அப்படி இருக்கையில அதுக்குள்ள அந்த போட்டியில வெல்லும் அளவிற்கு தாவர உண்ணிகளை பாதுகாக்க வேண்டிய சூழலும் அரசுக்கு இருக்குது. ஆக ஒரு உயிரை அறிமுகப்படுத்தி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அதை மட்டும் கவனத்துல கொண்டு செயல்படுகிற செயல் அல்ல, மொத்த சூழலியலின் ஆரோக்கியத்தையும் கருத்துல கொண்டு செயல்படணும். அந்த அளவுக்கு சவாலான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி சூழலியலை காக்கும் அரசிற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? வளங்களை தேவையான அளவிற்கு அளவில் பயன்படுத்தும் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும். சட்டத்திற்கு புறம்பா காட்டுயிர்களின் உடற்பாகங்கள் சந்தையில கிடைச்சா அவற்றை வாங்காம அந்த செயலில் ஈடுபடுவோர் பற்றி அரசுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வன உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு அரசுக்கு நம்மால் முடிந்த உதவின்னு சொல்லலாம். இது நம் கடமையும் கூட. சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காப்போம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை, எளிதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
0: நேரம் 6:36. இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 10 நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேயர்களை, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தானுவாஸ் தாது உப்பு, தானுவாஸ் கிராண்ட், தானுவாஸ் தாது உப்பு கட்டி மற்றும் தானுவாஸ் வெள்ளை கழிச்சலுக்கான குறுணை வடிவ தடுப்பு மருந்து ஆகியவை விற்பனைக்கு தயாராக உள்ளன. தொலைபேசி எண் 0431-2331-715. தேவைப்படுவோர் இப்போது கூறிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட தென்னை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, தென்னையில் அதிக மகசூல் பெற்றிட ஆண்டுதோறும் உரமிடுவது அவசியம். நடவு செய்து 5 ஆண்டுகளான ஒரு தென்னை மரத்திற்கு நன்கு மக்கிய தொழு உரம் 50 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் 1.5 கிலோ தேவை. தென்னை மரத்தை சுற்றிலும் 4 அடி தொலைவில் வட்ட வடிவில் 1 அடி ஆழத்தில் குழி எடுத்து அதில் மக்கிய தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இட்டபின் அதன் மீது இப்போது கூறிய உரங்களை இட்டு மண்ணால் மூடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு உரமிடுவதால் தென்னங்குலைகளில் அதிக காய்கள் உருவாகி மகசூல் அதிகரிக்கும். இவ்வாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: எனி டைம் ஃபோன் பண்ணாலும் அவங்க ஆன்சர் பண்ண தயாராக இருக்காங்க. எங்களுக்கு அவங்க வந்த பின்னாடி தான் விவசாயத்தில் இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நான் இதை எப்படி பண்ணுறது, யாருக்கிட்ட விற்கிறது, யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, மார்க்கெட்டுக்கு கொடுத்தா இங்கே ஒரு ரேட்டு அங்கே ஒரு ரேட்டு இடைத்தரகர்கள் போட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க, நாங்கள் வந்து வாங்கி உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்குறோம்.
2: உங்களுக்கு செலவு இல்லை, அலைச்சலும் இல்லை.
1: கண்டிப்பாக
2: மேலாண்மைன்னு சொல்லுவாங்களே பயிர் பாதுகாப்பு, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பயிர் பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. அதை ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் ஏக்கராக்கு எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிக்காக பண்ணுவாங்க. இந்த பயிருக்கு இவ்வளோதான் இன்சூரன்ஸ், இந்த பயிருக்கு இவ்வளோதான், நஞ்சைக்கு எவ்வளோ, புஞ்சைக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு கம்பெனி கொடுக்குது. அதை நம்ம இன்சூர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது தேவையான அளவு ரெக்குவயர்மெண்ட், ஏதாவது ஃபியூச்சரில் பெரிய ஒரு இயற்கை சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாதிரி விவசாயிகள் எதுவும் பாதிக்கக்கூடாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க சம்மந்தப்பட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணி இதில் இதை பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள், இதை இவங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க.
2: இந்த பாதுகாப்பின் பேரில் நீங்கள் செஞ்சுட்டு
1: வரீங்க. ஆமாம் ஆமாம், ஏதோ ஒரு டவுட்ஸ்னா அவங்க அதை படிச்சிருக்காங்க சம்மந்தமாக, நாங்கள் போய் கேட்டு கேட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
2: இப்போ வந்து அங்கே ஏதாவது பயிற்சிகள் நடத்துகிறாங்களா, நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்துட்டு இருக்கீங்க?
1: பயிற்சியில் கலந்துருக்கோம். அவங்க சென்ட்ரலே கேவிகேலேயே நடத்துகிறாங்க. எங்கள் ஊர் கிராமத்துலேயும் ஒரு சென்டர் மாதிரி பண்ணி நடத்திட்டுருக்கோம். அதனால் எங்கள் ஊர் மட்டும் இல்லை, பக்கத்தில் அந்த ஏரியாவில் உள்ள அந்த தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பயிற்சி ஒவ்வொரு ஊருக்கு கிராமத்துக்கு தொய்வு இல்லாமல் அவங்களும் வெஹிக்கிள்ஸ் மூலமாக அவங்களும் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. 20 பேர் 30 பேர். இது இல்லாமல் சிறு தொழில் கேஷ் ஆன்டில் என்னென்ன பண்ணலாம், மாமரத்தில் என்னென்ன பண்ணலாம், இது மாதிரி இப்பயே ட்ரைனிங் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
2: நீங்கள் ஏதாவது பயிற்சியில் கலந்துட்டு இருக்கீங்களா?
1: நான் அந்த பயிற்சி மாமர பயிற்சி கலந்துருக்கேன். மாம்பழத்தில் என்னென்ன எடுக்கலாம், ஜூஸ் எடுக்கலாம், ஊறுகாய் எடுக்கலாம், மாம்பழத்திலே மாம்பழம் பவுடர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிலே சத்தான பொருள் மாமரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது, அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. அது போக கேஷ் ஆன்டில் கேஷ் ஆன்டு, அது பவுடர் ஏ கிரேடு பி கிரேடு இதெல்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அங்கே பயிற்சியின் போது நிறைய சொல்லித்தருவாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு கட்டணத்தை அவங்க வசூலிக்கிறது இல்லை, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ். அவங்க ஒரு சோசியல் ஒர்க் மாதிரி நம்ம ஏரியாவில் டெவலப் பண்ணணும், விவசாய மக்களுக்கு உதவி பண்ணணுன்ற மொத்த எண்ணத்தில்
2: உங்களுக்கு
1: சொன்னது அவங்களுக்கு அந்த இதில் வந்து அந்த பயிற்சியில் சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய அளவுக்கு

0: எரித்த வளர்த்து கொடுத்துருவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா எங்கள் ஹெட்டாக இருந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு 30-40 பேர் வேலைக்கு கொடுக்குற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த உறுதியை வந்து அவங்க ஏற்படுத்தி தராங்க.
1: அதாவது தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் போதும்,
0: முயற்சி இருந்தால் போதும். அது பத்தாவதுக்கு இதெல்லாம் நாங்கள் ஒரு விவசாயியாக இருந்துட்டு இவங்க சப்போர்ட் இல்லைன்னு எங்களுக்கு இந்த இதை பற்றி எங்களுக்கு இவ்வளோ வர தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் கேவிகே சென்டெக்ஸுக்கு,
1: என்னோட
0: வேளாண் அறிவியல் மையத்துக்கு.
1: இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இது நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிலைமை எப்படி இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கு?
0: எங்க இதுக்கு முன்னாடி டெய்லி வேஜஸ் நாங்களும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ இதை பண்ண பின்னாடி நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் இருக்கு, இதை நம்பி நம்ம தைரியமா வாழலான்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, அவ்வளோதான். வேற என்ன
1: இது, இதுக்கு ஏதாவது நீங்க லோன் வாங்குறதுக்கு எதுவும் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க?
0: இல்லை, லோன் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் பண்றதுக்கு லோன் பண்ணி தராங்க. சிறு குறு தொழில் பண்றதுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் மூலமா லோன் பண்ணி தராங்க. அது இன்னும் மக்கள் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு தயக்கமா இருக்காங்க. இப்போ எங்களை மாதிரி நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல தான் இவங்க கொடுப்பாங்களோ ஹெல்ப் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ தயக்கத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்களாம் இந்த மாதிரி பயிற்சி எடுத்தவங்களும் போனதுனால அவங்களுக்கு செய்ய முன்னுரிமை நாங்களும் சில கைடன்ஸில் பண்ணுவோம். இன்னும் சாரை போய் பாருங்க, இவரை பாருங்க, இவரை பாருங்கன்னு சொல்லிட்டு விவரமாக சொல்கிறதுனால அவங்க போய் அதை பார்த்து பழகிட்டு இப்போ ஒவ்வொராளும் தன்னம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க.
1: இப்போ தயக்கம் வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு,
0: தெரிஞ்சிருச்சு. தெரியாதவங்களுக்கு தயக்கம் அப்படியே இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு அது ஃப்ரீயாயிருச்சு, அவ்வளோதான். ஆனால் வாழக்கூடிய இந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஊர்னது, அதாவது எங்கள் ஊரில் பயங்கரமாக காத்தடி வறட்சின்னா அவ்வளோ பெரிய வறட்சி. இந்த முந்திரி சாகுபடி போட்டு அந்த மரங்கள் அதிகமாக வந்ததுனால எங்கள் ஊரில் காற்றே அடிக்கிறது. ஏன்னா எல்லா பக்கம் முந்திரி தோப்பாயிருச்சு, எல்லா பக்கம் தென்னந்தோப்பாயிருச்சு, மாந்தோப்பாயிருச்சு. தென்னந்தோப்பில் எங்கள் பக்கம் தோப்பே இல்லை, ஏன்னா ஒரு மரம் தென்னை மரத்துக்கு அதிகமான தண்ணி வேணும். இந்த ரெண்டு மரம் இருந்ததுனால எங்கள் ஊர் பொருள் தோப்பாக தான்
1: இருக்கு. வறட்சியிலும் ஒரு புரட்சின்னு சொல்லி,
0: வறட்சியில் புரட்சி, அதில் பசுமை புரட்சி. எங்கள் ஏரியா பார்த்தாலும் இப்போ பூரா பசுமையாக இருக்கும், தோப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொஞ்சமான தண்ணியில் நிறைய சாகுபடி எடுக்கணும், எந்த மரத்தை நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படி நாங்கள் குழப்பத்தில் இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் அறிவுரையின்படி இப்போ விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கு 200 கண்டு 300 கண்டு அவங்க பூமியை தகுந்த மாதிரி 100 கண்டு இந்த மாதிரி கொடுத்து அதில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்களே ஃப்ரீயாக காசு கொடுத்து லோடு பண்ணி கொடுக்குறாங்க. கேவிகே சென்டெக்ஸில் இருந்து அங்கே பண்ணாங்க.
1: வேளாண்
0: அறிவியல் நிலையம் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு.
1: இலவச கன்றுகள்,
0: இலவச கன்றுகள் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க.
1: இப்போ வந்து புதுசாக யாராவது இவங்களை போய் அணுகணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? புதுசாக அவருக்கு விவரமே தெரியாது, இந்த வேளாண் நிலையத்தை வந்து அவங்க அணுகணும்.
0: அவர் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க ஃபோன் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் யார் என்னன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த டைம் வாங்க, உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க ஒர்க்கு சம்மந்தமாக ஃபேக்ட்ரியை சம்மந்தமாக அவ்வளோ அவங்க அவங்க ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒர்க்கு இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்தால் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். இல்லாட்டி ஒன் டே சார் நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்க, அந்த அழைக்க அழைக்கல மாட்டாங்க. சொன்ன டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இம்மிடியட்டாக அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து அவங்கள ஒரு போன எக்ஸாமுக்கு உடனே ரிசல்ட் கொடுத்து அனுப்பிடுவாங்க.
1: இல்லை, அந்த வேளாண் நிலையத்தில் யாரை போய் அணுகணும்?
0: வேளாண் நிலையத்தில் கார்த்திக் பாண்டி சார் இருப்பார், மகேஷ் சார் இருக்கார், வாணி மேடம் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாஃபே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் மேலே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நிறைய பேர் அதில் ஹெட்டு வந்து அந்த அவர் அண்ணா, பெரியவர் அண்ணா, ஒரு அண்ணா இருக்காங்க. அவர் தான் வயசில் மூத்தவர், அவர் தான் பண்ணுவார்.
2: இதுவரை முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: இன்னும் சில நொடிகளில் RM கல்முனைக்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடனான பேச்சுவார்த்தைகள்

0: ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தகவல் தொடர்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். 5000 மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் செயல்பாடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பதற்கான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு போதுமான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி பணிமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர், பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கலந்துரையாடினார். அரசு பேருந்துகளை செம்மையாக பராமரித்து இயக்குவதற்கும் பயணத்தின் போது ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். பேருந்து போக்குவரத்து தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணிகளை செம்மைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்று கூறினார். சிறுபான்மையின மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு ஷாஜஹான் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பணப்பாக்கம், துறவி உள்ளிட்ட கிராமங்களில் குண்டுமல்லி பயிரிடப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருந்த குண்டுமல்லி சாகுபடி, பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் விலை குறைவு போன்ற காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: குண்டுமல்லி விவசாயம் செஞ்சிருக்கிறோம். இந்த குண்டுமல்லி வந்து 3 ஒரு முறை மருந்து அடிப்போம். அடுத்தது வந்து களை, மற்றது தீவரம் எல்லாம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 200-250 தான் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இதே மார்க்கெட்ல அவங்க வீட்டு விற்பனை செய்யறவங்க வந்து 500-600 அளவுக்கு விற்பனை பண்றாங்க. நாங்க விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. இப்போ எல்லாம் வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விலையை நிர்ணயிச்சு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், நாங்கள் இப்போ வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் பயிரிட்ட மல்லிகைப்பூ வந்து இப்போ வந்து சென்ட்டு கணக்கில் 10 சென்ட் 5 சென்ட்

0: அதான் விவசாயம் பண்றோம். இடைத்தரகர் தான் வந்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்கிறாங்க, விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால அரசே இதை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு விற்பனை செய்யற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் திரு இட்டமர் பென் பிரெஞ்சு எல்லைக்குள் நுழைவதற்கு பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் டோம்பிவேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 7 பெண்கள் உட்பட நைஜீரியாவைச் சேர்ந்த 24 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராணுவம் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்தும் இந்தியா ரஷ்ய நாடுகளின் துணை பணிக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் குளிர்ந்த நீரில் மேற்கொள்ளப்படும் மீன் உற்பத்தி 7000 டன்னாக அதிகரித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகளை வெளியேற்றும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வைநகர் பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தையொட்டி 1008 தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபெடரேஷன் கோப்பை சாம்பியன் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ராஞ்சியில் நடைபெற்ற ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்த் மற்றும் சாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வியட்நாமின் டான் நாங் நகரில் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் சூரஜ் வசிஷ்டும் 67 கிலோ இடைப்பிரிவில் சாகர் சிங்கும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபெடரேஷன் கோப்பை தடகளப் போட்டியில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 6:55.
5: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
8: மீனாட்சி, பிரமாதம்.
9: என்ன
8: சொல்றேன், சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

மழலை பேசும் மொழி அழகு, மனம் வீசும் மலரழகு. வணக்கம் நேர்களே, நமது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொட்டுக்களாய் மலர்ந்து வண்ணங்களாய் ஜொலிக்கும் செல்ல குழந்தைகளின் திறமைகளை தட்டி எழுப்பும் தாரகை திருவிழா இது பூந்தளிர்.

0: பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: கள்ளமில்லா சிரிப்போடும் கவலைகளே இல்லாத துள்ளலோடும் நம் வீட்டு சுட்டி குட்டிகள் ஒவ்வொரு நாளும் தங்களின் பாட்டு, கதை, கவிதை என பலவிதமான திறமைகளால் உங்களை நம்மை ஆச்சரியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மழலைகளின் பூஞ்சோலைக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் பூந்தளிர்.
2: பாப்பா வணக்கம்.
3: வணக்கம்.
2: அழகா பேசுறீங்களே, உங்க பேர் என்ன
3: பாப்பா?
2: ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க தனுஷிகா?
3: இன்னைக்கு
2: ஸ்கூல் போலையா நீங்க?
3: ஆமா.
2: ஏன், இன்னைக்கு லீவா?
3: ஆமா. நீ ஒண்ணுமே பண்ணல?
2: காலையில இருந்து என்ன பண்ணீங்க இன்னைக்கு?
3: ஒண்ணுமே பண்ணல.
2: ஒண்ணுமே பண்ணலையா? எங்கயும் வெளியில போலையா? என்ன சாப்பிட்டீங்க?
3: சுண்டல் சாப்பிட்டோம்.
2: சுண்டல் சாப்பிட்டீங்களா? யார் சமைச்சாங்க?
3: என்ன
2: சொல்ல போறீங்க?

0: தாத்தா பிடிக்குமா? மூணாவது ஆளியாரு அம்மாவா?
1: அம்மா, அப்பா.
0: அப்பாவும் சேர்த்து நாலு பேர் மொத்தம். என்ன சூப்பர் பாப்பா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்றீங்களா? என்ன ரைம் சொல்ல
1: போறீங்க?
0: அடுத்து சூப்பர். இன்னொரு தடவை பாடி கேட்டுங்க, எங்களுக்கு சூப்பர் அழகா பாடுறீங்க. இன்னொரு தடவை பாடி கேட்டுங்க. சூப்பர்.
1: ஆமா,
0: உங்க வீட்டுல அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லையா? உங்க கூட
1: அண்ணன் இருக்கா?
0: அண்ணன் இருக்காரா? அண்ணன் என்ன படிக்கிறாரு? அவர் பேர் என்ன?
1: தங்கபாண்டி.
0: ஓகே, அண்ணன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: ரைட். ஓகே, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன?
1: அஜியா.
0: சூப்பர் பாப்பா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. என்ன ஆக போறீங்க படிச்சு? நீங்க என்ன ஆகுவீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? சூப்பர் பாப்பா. ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசுறீங்க எங்க கூட. வாழ்த்துக்கள் பாப்பா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பேரழகு மழலைகளின் உலகம். இன்றைய பூந்தளிர் சோலையில் பூத்த மலர்களின் வாசம் உங்கள் இதயங்களை நிரப்பி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பிஞ்சு மனங்களின் தூய்மையான அன்போடும் கள்ளமில்லா நினைவுகளோடும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகளை போற்றுவோம், அவர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 6:55 கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ் ராஜ்.
3: அங்கம்தான் தங்க கனி.
4: நினைக்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் புதிய புகழை உங்களுக்காக பல்வேறு தகவல்கள் வளம் இருக்கின்றன. முதலாவதாக நாம் ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். 1990 கங்கை அமரன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஊரு விட்டு ஊரு வந்து. இது கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:06.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம்

என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு பிரேக் பெற்ற ஷோ பொய்கை பூக்கள். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. இதில் நிர்வாக அதிகாரி பதவிக்கு 27 இடங்களும், உதவி பேராசிரியர் பதவிக்கு 4 இடங்களும், மைனிங் என்ஜினியர் 4, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் 3, ரிசர்ச் ஆஃபீஸர் 2, மொழிபெயர்ப்பாளர் 2 உட்பட மொத்தம் 45 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு BE, BTEC, MA, MTEC முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 29/5/2026 படி 18 முதல் 45 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹25, பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் 29/5/2022, அதாவது இம்மாதம் 29ஆம் தேதி. தேர்வில் வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வாழ்த்துகிறது. இனி பாடல் ஒலிக்கிறது. 1995 பவித்ரன் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் திருமூர்த்தி. வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடுகிறார்கள். அதற்கு முன்பாக விளம்பரம்.
4: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். வடமாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேற்காசியாவில் நிலவும் சூழல் உட்பட மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் சுகாதார சேவையில் உள்ள சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இளம் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். துறை சார்ந்த நிபுணத்துவம், புதுமை கண்டுபிடிப்புகள், உறுதியான செயல்பாடு ஆகியவற்றின் மூலம் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு மருத்துவர்கள் பங்கு

0: பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் மருத்துவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் போயிங் விமான நிறுவனத்தின் துணை செயல் தலைவருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் பொறியியல் துறையில் உலகின் நம்பகமான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தி 1.8 மடங்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பு ஆண்டில் குளிர்ந்த நீர் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5638 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஷாங்ஷி மாகாணத்தில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். கேம்பாங் ச்னாங் மாகாணத்தில் உள்ள ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கனரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்வேரேங் பகுதியில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த 2025 சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1467 இருந்தது என்று அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கட், ஒடிசா, தெலங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இமயமலையை ஒட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயாவின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கு வங்க மாநிலத்திற்கு 527 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதார கட்டமைப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பேச்சு நடத்திய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜூலை 1 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்த அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் மற்றும் இதர நட்பு நாடுகளுடன் இதுகுறித்து விரிவாக விவாதிக்க

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:37, பிரேக்கர்ஸ் புகை பூக்களில் திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி 2000 எஸ் ஜே சூர்யாவின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் குஷி. இதோ கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம் பாடுகிறார்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 7:43. நினைவுடனே இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். முற்பகல் 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். பிரேக்ஃபாஸ்ட் புகழை இனி பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 7:50. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நினைவூட்டுகிற இன்று மாலை 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம் கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் சிலம்ப விளையாட்டு பயிற்றுவர் ஏ தினேஷ் பாண்டிய அவருடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. முதல் பகுதி கேட்டு மகிழலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புகழ் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது. 2003 ஹரியின் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சாமி நா. முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் கோமல் ரமேஷ் மகத்தி பாடுகிறார்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:55, 40 நொடிகள். பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை புக்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்காக பாடல் ஒலிக்கிறது. 2007 சங்கர் இயக்கத்திலும் ஏ ரஹ்மான் இசையமைப்பிலும் வெளிவந்த படம். சிவாஜி வைரமுத்தின் பாடல் வரிகளில் ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடுகிறார்கள்.

மேகர் சோ புவிப்புகள் நிகழ்ச்சியில் இதுவரை திரை இசை ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலர் மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள் செய்திகள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். அத்துடன் வேலைவாய்ப்பு செய்திகளும் கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மதுரை மாவட்ட நேர்கள் பங்கேற்கும் பாட்டு வேணுமா தொலைபேசி நேரலை நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக நாம் கேட்டுவிடலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ் வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையொட்டி குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்களோட விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறுகிறது. உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்கள் 25/170 மற்றொரு எண் 25/171 என்ற எண்களில் கேட்டு வரலாம். அதே மாதிரி செல்போன்லேருந்து பேசினீங்கன்னா 0452 என்கிற மதுரையுடைய ஸ்டுடி கூட முன்னெடுப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இணைப்பில் வரக்கூடிய முதல் அழைப்பாளரை இப்பொழுது நான் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: அந்த மீனாட்சி சுந்தரசு நல்லாட்சியோடு பாண்டிய நாட்டின் தலைநகரில் இருந்து பாய்ந்து வரும் பாசப்பண்பலை நேசப்பண்பலை திருவா நகரில் பிடித்து மிக்க பண்பலை எங்கள் அகில இந்திய வானொலியின் மாணவியல் பண்பலை 103.3 மற்றும் நம் பாரத தாயின் பாதமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எங்களுக்காக பாடல்கள் தர காத்துக் கொண்டிருக்கும் பண்பலையின் பாச சொந்தம் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இதே காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைவரும் அதனை ஆண்டாள்புரம் சாமிநாதர்.
0: சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சாமிநாதர். அப்படியே ஒரு படவுடன் எப்படி எங்களை மாதிரி பொதுவாக பேசும்பொழுது ஸ்கிரிப்ட் எதை எழுதி வச்சிருப்பீங்களா, நீங்களா பேசுறீங்களா?
1: இல்ல, அதாவது நான் அந்த புத்தகம் படிப்பேன், அதுல பாப்பேன்.
0: நல்லா இருக்கு வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா.

0: பூங்கா நகரின் துடிப்பு மிக்க பண்பலைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அருமையான ஒரு வரி எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் பயன்படுத்திக்கலாமா? சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வானொலி நம்ம 103.3 நம்மளுடைய அரசு பண்பலை ரெயின்போ பண்பலை கேட்கும் பொழுது உங்களுக்கு நிறைய அறிவார்ந்த செயலர் நீங்களே இயங்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா?
1: அரசு வானொலி கேட்டோம்னா பொதுவான சிந்தைகள், அரசுடைய திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். மதுரை வானொலிய நம்ம அரசு வானொலி கேட்கிறவங்களுக்கு பூரா நல்ல எண்ணங்கள் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.
0: அருமை சாமி, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: என் தலைவன் அஜித் குமார் நடித்த வேதாளம் படத்துல இருந்து ஆளுமா டோல்மா அந்த பாட்டை போட்டு
0: கேட்டுருமா?
1: நன்றி, நன்றி.
0: இதை ஒழிக்கிறது

0: 9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:09 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணும். இன்னைக்கு பாட்டு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல் தான் இடம்பெற்று இருக்குது. நிகழ்ச்சியிட கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்படி நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் மிக உற்சாகமான காலை.
1: உற்சாகம் வணக்கத்தை சொல்லுபவர் யார்?
2: மதுரை மாவட்டம் மணிநேரம் சோ சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சொல்லுங்க, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சண்முகசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்
2: இன்னைக்கு?
1: ஓகே, பாடலை கேட்போமா? இதை ஒழிக்கிறது கேட்டு போயிடுவோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3

0: என்று மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 8:15.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார் என சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாண்டிய மன்னர்கள் தங்கம் வைத்து புலவர்களை ஒன்று திரட்டி தமிழை ஆராய்ந்த தளம் இது, மதுரை மாவட்டம்.
0: அட்டே அப்பா, எல்லாருமே ஒரு கவிதையோட வந்துடுறீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு. உங்க பேரு?
1: மதுரை மாவட்டம் காந்தாரம்பேட்டையிலிருந்து இந்திராணி சின்னசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, இந்திராணி சின்னசாமி. என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு? பாட்டு வேணுமா?
1: விஜய் நடித்த படம் பீஸ்ட் படத்துல இருந்து ஜாலியா நான் பாட்டு போடுங்க.
0: பாட்டை கேட்டுருவோமா? ஜாலியா
1: பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இதோ பாடல் கொடுக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:19 நினைவூட்டு நேரலை. இன்றிரவு மணி 10 சரியாக 10 பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல நடிகர் மோகன் நடித்த படங்களின் சோக பாடல்கள் உங்கள் மனதை வருட வருகிறது. 10 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் எஸ் கார்த்திகை தீபன். கேட்க தவறாதீர்கள், 10 இன்றிரவு 10 பட்டுச்சிறகு நடிகர் மோகன் அவர்களின் சோக பாடல்கள் உலா வருகிறது காற்றலைகளில், 103.3 மற்றும் 100.9 பண்பலைகளில். சரியாக 8:20 பாட்டு விடுமா நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வந்திருக்கும் அழைப்பாளர் யார் என சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: எளிமையா இருக்கும்.
2: ஒளிக்கிறது.

துருவா சில சில கொண்டும் பார் உடம்ப மதிச்சு பார்.

0: சும்மா
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:24 உடன்பாட்டு வணம நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இணைப்பில் கூட அடுத்த அழைப்பாளரை இப்படி நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
3: வணக்கம் ராஜேஷ் சார், என்ன படலாம் நீங்க பாட்டு கேட்கலாம் பாட்டு வணம நிகழ்ச்சியில்?
4: சார், படம் ஆறாமலை, பாடல் எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ.
3: ஓகே, பாடலை கேட்டுருமா?
4: நன்றி சார்.
3: இதோ ஒலிக்கிறது.

0: நேரம் 8:27. பாட்டு வணக்கம் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேரு? சதீஷா. சதீஷாவா? சரி, சொல்லுங்கம்மா, என் திருநெல்வேலிருந்து பேசுறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம ரேடியோ கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: எஃப்எம்லாம் கேட்கறது உண்டா? நம்ம எஃப்எம் எப்பவுமே கேட்போம். இப்ப மட்டும் பாட்டு கேட்கற வேணுமாடல மட்டும் பங்கேற்கு. எல்லா நிகழ்ச்சியும் கேட்பீங்களா? நீங்க என்ன இல்லத்தரசி இருக்கீங்களா இல்ல வெளியில வேற எதுவும் பணி புரியுறீங்களா? வேலை பாக்குறீங்களா இல்ல இல்லத்தரசியா இருக்கிறீங்களா? ஓ, கைத்தறி நெசவாளர். அருமை, அருமை, சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க நேரமும் நம்ம மதுரை எஃப்எம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு? நிகழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது? அருமை, அருமை. நான் கேக்குறதுக்காக சொல்றீங்களா? நிறை குறை எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: ஓகே,
0: சூப்பர் சூப்பர். சதீஷா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.
1: கேட்டுருமா?
0: இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:34.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: 8:35 பாட்டோட நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவதற்கு அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: 8:35 நிமிடத்தில் பாட்டு உணவு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவதற்கு அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: ஹலோ.
2: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாழ்க வளமுடன் முத்துகிருஷ்ணன் சாருக்கு இனிய காலை வணக்கம். மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரித் பாஸ்கர்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன படம் பாட்டு கேட்கலாம்?
3: நிலையத்தில்
2: எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும்.
3: சரி சார், இது திரைப்படத்துல இருந்து நிலவத்தியே நிலவத்தியேங்கிற பாட்டு.
2: ஓகே ஓகே. சூரஜ் சந்தோஷ் சின்மயி இவங்கெல்லாம் பாடி இருக்காங்க, பாடல் கேட்டுமா?
3: சரி,
2: ஏதோ பாடல் பிடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:40.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நினைவூட்டுகிறவர்களே, இன்று மாலை 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம், அதனைத் தொடர்ந்து பண்பலை வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு 10:00 பட்டுச்சிறகு, இன்னைக்கு பட்டுச்சிறகு உங்கள் மனதை வருடச் செல்கிறது. நடிகர் மோகன் நடித்த படங்களிலிருந்து சோக பாடல்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் எஸ் கார்த்திகை தீபன். கேட்க தேவராதிகள் இன்று 10:00 பட்டுச்சிறகு. இப்ப இழப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம். வணக்கம்
2: பன்னீர்செல்வம்.
0: ஐயா பன்னீர்செல்வம், வணக்கம், சொல்லுங்க. ஓகே, பாடலை கேட்டுருமா? இதோ ஒழிக்கிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:46 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி கூடிய அடுத்த அழைப்பாளர் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார். வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்தனன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சக்தி ஜனார்தன் சார். இன்னைக்கு பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி என்ன பாட்டு
2: கேட்கலாம்? ராயன் படத்தில் இருந்து சார், இருக்கிறையே ஓல கொட்டாயா.
0: ஓகே, பாட்டு கேட்டுருமா?
2: கேட்கலாம்.
0: இதை ஒழிக்கிறது

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவரு ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போதீங்க, இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை, கொள்ளை, தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்றார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்து எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இத பாரு அங்க போகாத இங்க போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான். அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா. இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன். அப்புறம் தான் தெரியுது, உள்ள யாருமே இல்லை. டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. என்ன, நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்கு, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை உழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான். அங்கே டிரைவர் நிற்கிறார்.

0: அவர் சொன்னாராம், ஏன்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: நேரம் 8:55, 30 நொடிகள். பாட்டு வணிக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இப்ப இணைப்பில் வரக்கூடிய நிறைவான அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
8: குழல் இணைது, யாழ் இணைது, தமிழ் இணைது, மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரருக்கு மினிய காலை வணக்கம் சார்.
7: மிக்க நன்றி. யார் பேசுறீங்க சொல்லிடலாமே?
8: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சார். நன்றி.
7: ஓகே அந்த சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
8: பாடல்லான பாடல்
7: கேட்டுருவோமா? நன்றி.

பாட்டு ஒன்று நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் சந்தோஷமான அற்புதமான பாடலாம் நேரில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் விடைபெறுவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். மீண்டும் பாட்டு ஒன்று நிகழ்ச்சி நாளைக்கு திங்கட்கிழமை உண்டு. மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கெடுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது 9:00 டிரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதுவரை காத்திருப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆகாஷ்வாணி வானொலி சேவை தொடங்கப்பட்டு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிக்கும் வகையில் சிறப்பு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கம்போடியாவில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்துள்ளனர். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர்சிங் தங்கப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. நிறைவுற்றது செய்திச் சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் டிரைவ் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை நேரம்னாலே ரொம்பவே உற்சாகமானது, பரபரப்பானது, அறிவறியானது, யாருக்காக எதுக்காக காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானது, ரொம்பவே ஸ்பெஷலானது. இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்துலையும் டிரைவ் டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரம்லையும் கேட்கறதுக்காக காத்துட்ருக்க எல்லாருக்கும் வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

உற்சாகமான பாடல்களோட நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. இது மாதிரி எஃப்எம் 93.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

9:13 கேட்டிருக்கோம் உற்சாகமான பாடல்களோட ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிலமலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அது போல May 24 இன்னைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா காமன்வெல்த் டே. May 24 இன்னைக்கு வந்து காமன்வெல்த் டே. இந்த காமன்வெல்த் தினம் அப்படிங்கிறது வந்து 56 உறுப்பு நாடுகளோட வருடாந்திர கொண்டாட்டம்னே சொல்லலாங்க. இது வந்து இந்தியா மற்றும் சில நாடுகளில் May 24 வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த காமன்வெல்த் தான். என்ன தெரிஞ்சுக்கலாம், காத்திருங்க, இது காத்திருக்க நேரமில்லை.

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 9:22 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் டிரைவ் டைமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், விருப்ப பாடலும் கேட்டு சேர்க்கலாம், தங்களுடைய கருத்துக்கள் கவிதைகள்னு தங்களுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தலாம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் 25:30, 170 இது அறிமுக ஸ்நேகிதிகளுக்கு. 25:30, 171 அனைத்து ஸ்நேகிதிகளும் பேசலாம். 04:52 முன்னணி போடுவரலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு இன்று காலை 12:00.

0: ஆகாஷ்வாணிக்கு 90 90 ஆண்டுகளாய் நேற்று இன்று நாளை என்ற காலங்களில் என்றும் உங்களோடு ஆகாஷ்வாணி.
1: அரங்க மதிர விசில் பறக்கவே
0: அதே ஒளியோடும் அதே அழகோடும் இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 9:32. பாடல்களோட நம்ம கேட்டு ரசிட்டு இருக்கோம். இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்களில் இன்று இடம்பெறுவது பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமயமாக்கலுக்கான திட்டம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் கேட்க போகிறோம். பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமயமாக்கலுக்கான திட்டம், அதாவது ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை மற்றும் மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் தான் இதோட முக்கிய நோக்கம். முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது எந்த ஒரு மாநிலம் ரசாயன உர மானியத்தை மிச்சப்படுத்துகிறதோ அதில் 50% மானியம் வந்து அந்த மாநிலத்தோட வளர்ச்சி பணிகளுக்காக மானியமாக வந்து வழங்குறாங்க. இதுதான் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு வளமயமாக்கலுக்கான திட்டம். இதுவரை கேட்டும் பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்கள

0: மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு. கேட்டு வச்சிருக்கோம் ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல உற்சாகமான பாடல்களோட நம்ம மதுரை FM 103.3 MHz ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

வாசிப்பவர் முகமது. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் இன்று பேச்சு நடத்துகிறார். சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். விமானங்கள் மற்றும் விண்வெளி உற்பத்தியில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய சாய கழிவுகள் வெளியேற்றுவதை தொழிற்சாலைகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரிந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் டா நாங்கில் நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் ஷாகர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியையும் கொல்கத்தா அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:54.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்டு ரசிக்க நேயர் விருப்பம். இன்றைய நேயர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சந்திரன் ஐயா தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நேற்றைய தொடர்ச்சி இது. ஐயா வணக்கம், மீண்டும் காலை வணக்கம். மிக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க?
4: பாட்டு
3: உங்களுக்காக நாம் தருகிறோம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர் விருப்பம், இன்றைய நேயர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சந்திரனையா தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. சந்திரனையா, உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்கிறாங்களா? அந்த உதவி செஞ்ச தருணத்தை இப்ப எங்களுக்காக சொல்ல முடியுமா?
1: எனக்கு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு காசு வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு 500 வெள்ளி காசு கொடுத்தாங்க.
0: சரி, எந்த விஷயத்துக்காக அதை பயன்படுத்தினீங்க?
1: இல்ல, எனக்கு பாசத்துக்காண்டி கொடுத்தாங்க ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்ப தொடர்புல இருக்கீங்க?
1: தொடர்புலதான் இருக்கோம். நான் ரெண்டு பேரும் அங்க உள்ளூர்லதான் இருக்கோம்.
0: சரி, இப்ப என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: ஆண்டவங்க
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருதுங்க, தொடர்ந்து கேளுங்க.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இப்போது இனிய காலை நேரத்தில் இந்த நேர நிகழ்ச்சியானது நேயர் விருப்பம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சந்திரன் ஐயா தான் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாட்டுனா என்ன பாட்டு கேட்பீங்க? சரி, பாசமலர் படத்துல இருந்து பாட்டு கேட்கறீங்க, ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துடலாமா?
1: பாசமலர் என்ன பாட்டு கூட

காய்களெல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால்

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேயர் ராமநாதபுரத்தை சேர்ந்த சந்திரன் ஐயா தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அவரோட உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எல்லோருக்குமே சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டுனா என்ன பாட்டு?
1: நன்றி சில உனக்கு
0: அன்பான நேயரின் விருப்பத்திற்காக அந்த பாட்டு நேயர் விருப்ப நிகழ்ச்சியில்.

0: 93.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர் விருப்ப நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். இன்றைய நேயர் ராமநாதபுரத்திலிருந்து சந்திரன் ஐயா தான் சந்திச்சுட்டு இருக்கோம்.
1: சொல்லுங்க,
0: தமிழ்நாட்டுல சுத்தி பார்த்த இடங்கள் என்ன?
1: ஏன்னா ஒரு குக்கு கிராமத்துல இருக்கேன்.
0: சரி,
1: வெளியில போனா எனக்கு வந்து சேலத்துல எனக்கு கடை இருக்கு.
0: சரி,
1: சேலத்துக்கு போனா கடையில போய் பார்ப்பேன், அப்புறம் ஏற்காடு போவேன், அப்புறம் வந்து அந்த ஒரு குளிக்கிற ஏரியா இருக்கிறது ஏரியான்னா அங்க ஒகேனக்கல் போயிருக்கேன், குளிச்சிருக்கேன்.
0: சந்தோஷங்க. என்ன பாட்டு கேட்கலாம் அடுத்த பாட்டு?
1: நல்லவருக்கெல்லாம் சாட்சி என்னமான்னு கொடுக்கலாமா?

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர் விருப்பம், இன்றைய நேயர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சந்திரன் ஐயா தான் சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைவாக ஒரு பாடல் கேட்கலாம், நிறைவாக அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டுடலாம். சந்திரன் ஐயா, இந்த வாய்ப்பை வந்து மதுரை வானொலி நிலையம் உங்களுக்கு தந்திருக்கிறது, இதை எப்படி உணர்றீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: மதுரை வானொலி வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறேன். எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி எல்லாரும் அடையணும், எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும். எப்பவும் நேயருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்றேன்.
0: எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இந்த ரெண்டு நாளுமே நீங்கள் வந்து நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் கேட்டீங்க. உங்களோடு பேசினதுக்கு எனக்கும் சந்தோஷம், நிலையத்தாருக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். நேயர் விருப்பம், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சந்திரன் ஐயாவை தான் சந்தித்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் நேயர்களே.

என்ன நினைக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கோம்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நேரம் 10:40 ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ஜிவி பிரகாஷ்குமார் இசையல்

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.

0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் பராசக்தி திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டு சுற்றிருக்கும் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில்

0: அனைவருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பல பாடல்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ஜி பி பிரகாஷ்குமாரோட இசையில நேரம் 10:52 இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்கார, நீ நான் பார்த்துக்கிறேன்.
2: சொன்னேன்
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க. நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
5: இதுவரை கேட்டு ரசித்தோம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் நிகழ்ச்சியாக.

நேரம் 12:45. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. நிகழ்ச்சியில் தோழிகள் தங்களுடைய மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய மற்றும் மனசு பிடிச்ச பழைய பாடல்களையும் கேட்டு மகிழலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நினைவு இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். 25 30 171 அறிமுக தோழிகளும், 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 அனைத்து தோழிகளும் வரலாம்.

0: இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? சந்திப்போம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அருப்புக்கோட்டையிலேருந்து குழந்தைத்திரசம்.
0: வணக்கங்கம்மா குழந்தைத்திரசம்மா, சொல்லுங்க, என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்
1: சார்? அபூர்வ ராகங்கள் படத்துல இருந்து ஏழு சுரங்கள் குழந்தை பாட்டு சார். ரொம்ப நன்றி சார்.
0: ஓகே, ஏதோ பாடல் ஒழிக்கிறது வாணி ஜெயராமன் உள் குரலில்.

0: நேரம் 12:08.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 12:09 சிநேகிதி நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் மேடம். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? கொடுத்துடலாமா? கேட்டு மகிழ்வோம். நன்றி.

வில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும்

0: நேரம் 12:16 நிமிடம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: மறுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 ஸ்நேகித நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: திருநகர் மெகராஜ் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க மேடம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? சரி, அந்த படத்துல இருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம்
2: என்ன?
1: சரி, பாட்டை கேட்டுருமா? நன்றி நன்றி.
3: தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்.

0: நேரம் 12:22.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:25 சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல
0: இருந்து ரம்யா பேசுறேன்.
1: நன்றி சார்.
0: நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கூறுபவர்
1: நல்லா
0: இருக்கும் சொல்லதா மேடம்? எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சரி, அந்த மகிழ்ச்சியோட என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு கை கொடுக்கும் கையில இருந்து தாளம் பூவே வாசமீச அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: சூப்பர் சூப்பர். நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றில் வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழும். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 12:36 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து? முனிச்சாலையில இருந்து பேசுறீங்களா? பேருங்கம்மா? படம் பேரு என்ன சொன்னீங்க? படம் பேரு

0: படம் பேரு?
1: என் பேர் கமலா.
0: சரி, படம் பேரு சொல்லுங்க. பாட்டு பாடிட்டீங்க, படம் பேர்
1: என்ன?
0: சரி, அதோட படம் பேர் என்ன?
1: படம் பேர் பாலும் பழமும்.
0: ஆ, பாலும் பழமும் படத்துல இருந்து பாட்டும் பாடிட்டீங்களா?
1: ஆமா.
0: சரி, முழுமையான பாட்டையும் கேட்டுருமா? சரி, மகிழ்ச்சி. இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழும். பாலும் பழமும் படத்திலிருந்து.
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளும் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை ஒன்றிணைந்து எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் ஒருமித்த கருத்துக்கள் முக்கியமானது என்று அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்தடைந்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோஷிமிட்சு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தோ பசிபிக் பகுதியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிக்கிம் மாநிலத்தை பாதுகாக்கும் பொக்கிஷமாக கஞ்சன்ஜங்கா விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள

0: துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சிக்கிம் மக்களின் கலாச்சாரம், ஆன்மீகம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்து அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதை குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நாடுகளில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது எபோலா வைரஸ் தொற்று குறித்த அறிகுறிகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 204 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 867 பேருக்கு இத்தொற்றின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை அடுத்து அந்நாடுகளில் பொது சுகாதார அவசரகால நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் பயணிகளை சோதனை செய்ய சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபியின் தெவாங்ஷு பாண்டா வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். டைமண்ட் ஹார்பர் மகளிர் பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் திரு பாண்டா 63,238 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். தற்போது அவர் 38,940 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சம்புநாத் 2வது இடத்திலும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரசாக் 3வது இடத்திலும் உள்ளனர். நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற 79வது உலக சுகாதார அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காசநோய் போன்ற நோய்களை தடுப்பது, அவசரகால சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் தொடர்பான மாநாட்டு அறிக்கையில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அதன் தலைவர் டோ ஹியூங் வியட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், உறுப்பு நாடுகள் ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அணு ஆயுத பரவலை தடுப்பதற்காக ஐநா சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தான் நாட்டின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்மாகாணத்தில் உள்ள சமான் பதக் ரயில் நிலையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு நேரிட்டது. இந்த குண்டுவெடிப்பில் ரயில் சேதமடைந்ததாகவும், அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 வாகனங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து குவெட்டா நகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டு மருத்துவர்களும் சுகாதார அலுவலர்களும் விரைந்து செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உள்ள கார்டன் குரூவ் பகுதியில் ஆபத்தான ரசாயன கசிவு காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கவான் நியூசோம் ஆரஞ்ச் கவுண்டியில் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து லாஸ் ஏஞ்சலஸின் கார்டன் குரூவ் புறநகர் பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. அப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உற்பத்தி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் அதிக வெப்பம் காரணமாக கசிந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. 50,000 பேரை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்காக முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகை நுழைவாயில்

0: ரயிலில் தாக்குதல் நடத்திய ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்க உளவுப்பிரை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பென்சில்வேனியா சாலை வழியாக வந்த ஒருவர் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மூன்றாவது முறையாக இத்தகைய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி அளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் உருவாக்கப்பட்டு
0: லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 14-12, 11-8 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சாமிலி லிஃப் லியோடே நோட்ரெஸ்ட் இணையை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் லீனஸ் இணையும் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டொமிலினர் இணையும் கலந்து கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு உலக அளவில் மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய்கள் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 30 உயிரிழந்துள்ளனர். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை சாம்பியன் பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: சிநேகிதி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. சிவப்பு மல்லி படத்திலிருந்து KJ ஜஸ்தஸ், PA சுசிலாவின் குரல்களில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாக, இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக, இன்றும் மனதை கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து நினைவுகள் நிலைத்து நிற்கும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமு வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து

Oh.

நேரம் ஒரு மணி 12:37. மனதை விட்டு நீங்க பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வரும் பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து.

நாடு கண்ட பூங்கொடி காடு.

0: காதோடு கானங்கள், தாளாட்டும் கீதங்கள், வசந்த கானங்கள், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில், அன்பே வா திரைப்படத்திலிருந்து.
1: நான்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நினைவுபெற்ற நீங்க பாடல்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் வசந்த கானங்கள். வரும் பாடல் கிவி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில், உத்தமன் திரைப்படத்திலிருந்து.

பாடல்களோடு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். நேரம் 1:32. வரும் பாடல் பி. குமார் இசையில், வாளியின் வரிகளில், பி. சுசீலா குரலில். 100க்கு 100 திரைப்படத்தில்

மனம் ரசிக்கும் ராகங்களோடு வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் பி. குமார் இசையில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

உங்களோடு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய பாடல்களாக என்றும் மனதை விட்டு நீங்க இனிய கானங்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறுத்தி சென்றது வசந்த கானங்கள்.

அழைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை இன்று சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு உலக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலியாவின் பெனிவோங், ஜப்பானின் தோஷிமிட்சு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நிலவரங்கள், குவாட் ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஜனநாயக குடியரசு காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது இந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் எபோலா நோய் பாதிப்பு இதுவரை பதிவாகவில்லை என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எபோலா நோய் பரவலை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சன்ஜங்கா மலை சிகரங்கள் சிக்கிம் மாநிலத்தின் கலாச்சார ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய வடகிழக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா எழுதியுள்ள கஞ்சன்ஜங்காவின் 5 விழுமியங்கள் என்ற கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வரும் 2047 ஆண்டிற்குள் அம்மாநிலத்தின் வளர்ச்சிப் பயணத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாக கூறினாா்.

0: பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மத்திய அரசின் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய தண்டனை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கிடைக்கப்பெறும் வகையில் சட்டப்பிரிவுகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ஐபிசியில நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். கடுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த பிஎன்எஸ் சட்டத்தின் கீழே வந்து பாலியல் குற்றங்களுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து முறையாக இவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் கொள்ள வேண்டுகோள்.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை பொதுமக்கள் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை மையங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகள், தொழில்நுட்பம், உலகளாவிய தரத்திலான சுயசார்பு பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஹைட்ரஜன் விநியோகம் உள்ளிட்டவைகளின் அளவுகளை இம்மையங்களின் மூலம் நுகர்வோர் சரிபார்த்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் காவல் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கு சம்பவத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
3: திருப்பெரும்பூர் மக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள்ல பணி வாங்கி கொடுக்கறது கடமை. அடிப்படை வசதி அத்தனை நாங்க செஞ்சு தருவோம். மக்களுக்கு தேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய வளர்ச்சி மாவட்டமா உருவாக்க.
0: மாவட்டத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா, காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோவில்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றார். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் முதல்நிலை தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது. 933 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வு நாடு முழுவதும் 819,000 மேற்பட்டோர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 11 தேர்வு மையங்களில் 4,097 பேர் எழுதுகின்றனர். தமிழக மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் எச்சரிக்கை விடுக்கும் ஏர்ஷிப் தொழில்நுட்ப மாதிரி சோதனை 2வது முறையாக நாகை கடலில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு நாளை முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு தாமதமாகும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதால் அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி இன்று 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடு மாடுகள் விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வரவுள்ள நிலையில் ஒரு ஆட்டின் விலை 20,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் காரணமாக ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கும்

0: அதிகமாக ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கொண்டு வரப்பட அனைத்து ஆடுகளும் உடனடியாக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்று காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் வரும் மே 29 நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாக தேரோட்டம் மே 30 மாலை நடைபெற உள்ளது. June 2 கொடி இறக்கத்துடன் விழாவானது நிறைவடைகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று பிற்பகல் 3:30 மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதுகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. அடுத்த மாதம் 7 வரை நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், இத்தாலியின் ஜானிக் சின்னா, ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரவ், இந்தியாவின் யூகி பாம்பரி, ஸ்ரீராம் பாலாஜி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் போலந்தின் இகாஸ் வியாடெக், பெலாரஸின் அரினா சபலென்கா, அமெரிக்காவின் கொக்கோ காஃப் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான எரிசக்தி வர்த்தக விரிவாக்கத்தை வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ் பி கே தென்னரசு கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் பாரிஸில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:55, சௌராஷ்டிரா பாடல் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
3: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகொண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப்பேருந்தில் தான் கோவை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப்பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்போ எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறுமூறு நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும், ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது

0: போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறுமூறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பல முறை நானும் வந்து பேசியிருக்கிறேன், இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு 1982, அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
0: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அது எடுத்து போறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நேரில் விடியும். சிலருக்கு 8 மணிக்கு விடியும், சிலருக்கு 7 மணிக்கு விடியும், சிலருக்கு 5 மணிக்கு விடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். விடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுக இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமல்நாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதில், திங்கட்கிழமை காலையில் இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்தினோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா, இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனத்திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது, அதனால் அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயம் உள்ளோருக்கு ஒரு

0: இதயத்தின் கேள்வி. உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய். அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாய். உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையை இந்த சர்வ பாஷா கவி சம்மேளன் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள். அப்பொழுது வந்து மத்திய பிரதேசத்துடைய போபாலில் தான் இந்த சர்வ பாஷா கவி சம்மேளன் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில் படிக்கணும், மூல்கவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படித்ததையுமே ஒருத்தர் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களுடைய படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷனிலையும் ஒளிபரப்பாச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞருடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில் அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், என்ன ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்குது, வானொலி எஃப்எம். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கள்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போகிறது. மாலை நேர நிகழ்ச்சியாகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பாக தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் கவர் பண்ணக்கூடியது தான் நம்முடைய ஆகாசவாணி.

0: ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டை நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய கானங்களால் இதயங்கள் நிரப்ப காத்திருக்கிறது. கவிதைகளோடு கானமுமாய் இது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிராமி. இனிய கவிதைகள் கேட்பதற்கு முன்பாக ஒரு இசை தூரிகையை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
9: ஜனவரி நிலவே நலம் தானா,

நேரம் பிற்பகல் 2:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதைகளோடு கானங்களும் இணைந்து சேர்க்கும் கவிதை அரங்கம். அழகில் ஒரு மதிப்பெண் கூடுதலாக தாங்கி வருகிறார்கள் ஜிமிக்கி அணிந்த பெண்கள்.

சேவப்பலோ ராத்து குழுந்தது குழுந்தது மூக்கில் முள்ளாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது சிவப்புலோ லாத்து குழுங்குது குழுங்குது மூக்கில் புல்லா

0: மூக்கில் பொல்லாட்டு ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: நேரம் பிற்பகல் 2:42 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது கவிதை அரங்கம். வானவில்லை வட்டமாக மாற்றி அவள் கைகளில் அணிந்து கொண்டிருக்கிறாள் வளையென்ற பெயரில். வானவில்லை வட்டமாக மாற்றி அவள் கைகளில் அணிந்து கொண்டிருக்கிறாள் வளையல் என்ற பெயரில். அவளின் அழகை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, வளையலின் ஒளியே போதும்.

நேரம் 2:48. பகலில் தெரியும் நட்சத்திரம் ஒன்று அவளிடம் உண்டு. அதன் பெயர் மூக்குத்தி. மின்னும் அவள் மூக்குத்தியின் வெளிச்சத்தில் நிலவும் வெட்கம் கொள்ளும்.

0: பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. கவிதை அரங்கம் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 3 முதல் 9 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, வட்டமலை நீர்த்தேக்கம், மதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அவிநாசியில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, மேட்டுப்பட்டி, குப்பனம்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சிவகங்கை மாவட்டம் சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, நீலகிரி மாவட்டம் எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மிக அதிக வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, சேலம், புதுச்சேரி பகுதிகளில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு.

0: மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 26ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 27ஆம் தேதி என்றும் 28ஆம் தேதி என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படக்கூடவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல்மின் திட்டங்கள் குறித்து தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர்

0: மார்க்கெட் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: என்ன செய்ய ராகங்கள், இனிமையான பாடல்கள் இதயத்தை விரட வருகிறது. இன்றைய மெல்லவரும் பாட்டு, மெல்லவரும் பாடல் நிகழ்ச்சியில் மெல்லிசை கீதங்களோடு கோகுலரசி.

ரசித்த பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் என் சுரேந்தர் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. இதமாய் வருடம் ராகங்களாக இணைந்திருக்கிறோம் மெல்லவரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து

இப்போது கானங்கள் தாளாட்டும் கீதங்கள் மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 3:15 வருப்பாள ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் சித்ராவின் குரலில் பம்பாய் திரைப்படத்திலிருந்து

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கேட்கும் விதமான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் குரல்களில், வாளியின் வரிகளில். ராச யாத்திரை படத்திலிருந்து.

பாடல்களாக நமது மதுரை எஃப்எம் 90.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னிமீரன் மற்றும் ஸ்வரலதா குரல்களில், உயிரே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: செல்லும் இணைய பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz. வரும் பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் காதலன் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ரசிக்கும் ராகங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. நேரம் 3:40 26 வரும் பாடலை யாராகமான செயல் வைரமுத்து வரிகளில், ஹரிகரன் மற்றும் சாதன சர்க்கம் குரல்களில், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

மெல்லிசை கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். வரும் பாடல் பாலபாரதி இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், அமராவதி திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் தேவாவின் இசையில் மனோ மற்றும் அனுஸ்ரீராம் குரல்களில் நினைத்தின் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

ஈரமான இசையோடு இன்னிசை ராகங்களாக இனிமையான பாடல்களாக இதயத்தை வருடி சென்றது இன்றைய மெல்லவரும் பாட்டு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணிநாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேகா அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சூடு போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 4:02 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: மனசுக்கு குளிர்ச்சி
3: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் வசந்தன் கோவின் ஆட்டக்களமாக தொடங்கியாச்சு.
1: ஆரம்பிச்சாச்சு.
0: எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்ன நம்பர்ல கூப்பிடணும், என்ன விளையாட்டு விளையாட போறோம்.

0: தப்பா நம்பர் சொல்லிடக்கூடாது.
1: ஆமாங்க, அதிரடியான சூப்பரான ஜாலியான செம்மையான விறுவிறுப்பான கலகலப்பான ஆட்ட களத்துல இன்னைக்கு நம்ம என்ன விளையாட காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
2: பாட்டாவே படிச்சிட்டியா?
1: ஆமாங்க, பாட்டாவே பாடிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதனப்பா பாட்டாவே பாடிருங்க,
0: ஒரு டெமோ காட்டிடுவோமா?
1: கண்டிப்பா காட்டிடலாம். இப்ப இதுல ஒரு வரி இருக்கு இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் நேர்களுக்கு என்ன விளையாட்டுன்னு சொல்லி புரிய வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம டெமோ காட்டிடலாம். இப்போ நேர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, பாடல் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நிறைய இருக்கும், அதாவது இடைக்கால ராகம் தான். ஸோ அதில் வந்து இன்பிட்வின் ஒரு லைன் எடுத்து நாங்கள் வாசிச்சு காட்டுவோம். அதை கேட்கும் பொழுது இது இந்த பாட்டு தானப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் பாடி காமிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த வாட்டி பரிசு பாடலாம் கிடையாது, நாங்களாக கொடுக்குற பாடல் தான். சரி, அதெல்லாம் ஓகே, ஒரு வாட்டி விளையாட்டு காமிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது உங்களுக்கான விளையாட்டு.
0: சரி, இப்போ வந்து பாட்டாவே நீங்க பாட போறீங்க.
1: ஆமா,
0: நான் வந்து அதை வாசிச்சுதான் காட்ட போறேன். உன்னாலதான் உன்னாலதான் உதிந்து போச்சு வைக்கும், கண்ணாலதான் கையாலதான் கலந்துகிட்டா சொர்க்கம்.
1: இப்ப இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நேர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
0: கேட்டுட்டு தானே இருக்கும் அப்படின்னு

0: இதுக்கு மேல நான் பாடக்கூடாது. நேர்கள் வந்து
1: இவ்வளவு அழகா பாடுவீங்க நீ எங்களுக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: ஸோ இதுதான் நேர்களை விதிமுறை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, நேர்கள் வரணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்
1: அப்படின்னா, மொதல் ஃபோன் எடுத்து டயல் பண்ணணும். எந்த எண்ணுக்கு அழைக்கணும் அப்படின்னா 04-52, இது மதுரையின் முன்னிணைப்பு எண், 25-30-170 அறிமுகமாகக்கூடிய நேர்கள் வரலாம். 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நேரம் 4:05. அடுத்ததா தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 4:07. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கிறோம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்?
6: பாட்டாவே படிச்சிட்டியா?
1: ஆமா, பாட்டாவே படிச்சிருங்க நீங்க. சரி, இப்போ முதல்ல வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
7: மதுரை பண்பலை ராமேஸ்வரம் பண்பலையில் பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா, பாடலை கண்டுபிடிக்க வந்துள்ளேன். குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து.
1: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தங்கவேலு ஐயா?
7: தங்கவேலு, ஆமா ஆமா.
1: சரி, உங்களுக்கான பாட்டை வாசிச்சு காட்டிடவா? மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்துவிடும் ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன். பாடுங்க பாப்போம்.
0: எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க, நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? கண்டுபிடிச்சலாமா?
7: இந்திய பொன்மையில் சித்தியில் முத்தாச்சு என் கண்ணம்.
0: அந்த பாட்டுல இப்படி ஒரு வரி வருமா? இது தெரியாம போச்சு எனக்கு.
1: ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
0: நல்லா கேக்குறீங்களா? மீண்டும் ஒரு முறை
7: சொல்லுங்க.
1: சரி, நல்ல கவனமா கேளுங்க. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை

0: ரசித்தேன். தொட்டதும் விழுந்துவிடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம், அதை மதித்தேன்.
1: ரொம்பவே ஈஸியான சாங், அடிக்கடி கேட்டிருப்பீங்க.
0: அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. சரிங்க, அந்த பாட்டை ஒரு தடவை கேட்டுருவோமா? நன்றி நன்றி. அந்த பாட்டு வந்து என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நேயர் கண்டுபிடிக்கல.
1: ஆமா, இந்த நேரில் என்ன அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பாட்டாவே
1: பாடிருங்கல்ல முதல் நேயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதே போல எல்லா நேயரும் வந்து பாட்டு பாடணும் சரியா, எங்களை வந்து பாட வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வைக்க கூடாது.
2: ஆமா, உங்களுக்கான வினாடிகள் பாத்தீங்கன்னா வெறும் 20 நொடிகள் மட்டுமே கொடுக்கப்படும். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கைத்தட்டல கொடுத்து அடுத்த நேருக்கு வழி விட்டுருவோம். இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யார், எங்கிருந்து? வணக்கம்,
1: வருக. வணக்கம். முருகன், உங்களுக்கான பாடல் போன நேரம் கேட்டதே உங்களுக்கும் கேட்டுருவோமா?
2: சரி ஓகே, ஒரு இடைக்கால ராகமா கேப்போமா? கண் பார்த்து மயங்கி விடும் மயங்கி விடும், கருங்கல்லும் கரைஞ்சு விடும் கரைஞ்சு விடும், என் மகராசே அழகால மனசெல்லாம் குளிர்ந்து விடும். கேட்டாச்சு கேட்டாச்சு, படிக்கலாமா? சூப்பர் சூப்பர், பாடுங்க பாப்போம். பாடுங்க.
1: அந்த பாட்டு தான் நாங்களும் வாசிச்சோம், நீங்களும் வாசிக்கிறீங்க.
2: பதட்டப்படாதீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதாவது அபிராமி, அவங்க லிரிசிஸ்ட்னு நினைக்கிறேன், நல்ல வரிகள் எல்லாம் போக்குறாங்க. சரி ஓகே, நீங்க பாடினது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்துடலாமா? கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க.

0: சூப்பர் சூப்பர். வந்த நேர் வந்து அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியான பாடலா இருக்குமோ?
1: கண்டிப்பா, ஏன்னா வந்து இது எல்லாரும் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, நீங்க வாசிச்ச பாட்டை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு.
0: ரொம்பவே ஒரு ஃபேமிலியரான பாடல். நேர்கிட்ட ஒரு விஷயங்கள் சொல்ல மறந்துட்டோம். இன்றைய ஆட்டக்களத்துல உங்களோட சூப்பரா ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: அபிராமி.
0: தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், பாட்டாவே பாடிருங்க அப்படின்றத விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து
1: வருக? வணக்கம். வணக்கம், எங்களுக்கு டியூன் போடுறீங்க. வருக வணக்கம்.
0: கேம் சூப்பரா இருக்கு, நாங்களும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிலை தொட்டு 25 30 170 அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் வந்து இணைப்புல இருந்து வந்துட்டாங்க. பேசலாம். வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரம்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: மகேஸ்வரி,
0: சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
2: ஒரு பாட்டு வரியல் சொல்லுவிய, வாசிப்பிய, நாங்க வந்து பாட்டா படிக்கணும்.
0: சூப்பர். தலைப்பு முக்கியமா இல்லையா? தலைப்பு
2: என்ன மேடம்?
0: இல்ல, இன்றைய கேமுடைய தலைப்பு என்னது?
2: கேமோட தலைப்பு கவனிக்கலையே.
0: சரி ஓகே, ஒரு அடி ப்ளே பண்ணிடலாமா?
3: பாட்டாவே படிச்சிட்டியா?
0: எங்க சொல்லுங்க, பாட்டாவே பாடிருங்க அப்படின்றதான் இன்றைய தலைப்பு. ஆமா ஆமா, சரி ஓகே. உங்களுக்கான பாடல் நாங்க வாசிச்சு காட்டவா? நீங்க பாட தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் போன நேருக்கு போன நேர் பாட்டை வாசிச்சிடலாமா, இல்லட்டினா உங்களுக்காக புதுசா சொல்லவா?
2: புதுசாவே சொல்லுங்க.
0: நீங்க எப்படி கேட்டாலும் பாடுவாங்க.
1: சரி, உள்ளங்கையில் வந்து தேன் விழுந்து

0: அதை உறிஞ்சி குடிப்பதில் தப்பிருக்கா? வண்ண சிறு கொடி பூத்திருக்க வண்டு கண்ணை மூடிக்கொண்டால் அர்த்தம் உண்டா? உள்ளங்கையில் வந்து தேன் விழுந்தா அதை உறிஞ்சி குடிப்பதில் தப்பிருக்கா? வண்ண சிறுகொடி பூத்திருக்க வண்டு கண்ண மூடிக்கொண்டால் அர்த்தம் உண்டா?
1: டப்பிங் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: ஆ பாடிட்டீங்க.
2: தேன் விழுந்தா அந்த உறிஞ்சி குடிக்க
0: மூடி. சூப்பர் சூப்பர். இவங்க பாடி பாட்டோட முதல் வரிய கூட பாடிருங்க, பரவாயில்ல.
2: ஏரும்பு தேய ஏரும்பு ஊற கல்லும் தேயும் அது தெரியாதா,
0: கல்ல விடவும் உள்ளம் உறுதி அது புரியாதா.
3: என்ன மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்கீங்க, அவங்க பாடுனது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி எப்ப
2: சொல்லையே மேடம். அது முத
3: சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடி முடிச்சிட்டீங்க, நன்றி நிபில் வந்த மைக்கு.
0: அருமை அருமை அருமை.
3: நிறமலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சில்லடு ஒரு ஏசி மேலா.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
5: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் மாலை 4:20 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம்?
1: பாட்டாவே படிச்சிட்டியா?
0: பாட்டாவே பாடிருங்க. இப்போ ஒரு இசை கச்சேரியே நடந்து முடிஞ்சிச்சு.
2: ஆமா, அதாவது நேயர்கள் பாட இந்த பக்கம் அபிராமி பாட ஒரே கூத்தா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் 4:20 இன்றைய ஆட்டக்களத்துல தொடர்ந்து பாட்டாவே பாடிருங்க விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: நல்லா இருக்கும் பஞ்சவர்ணம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: உங்களுக்கு
0: தெரிஞ்ச பாட்டாதானா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா கேட்டுருவோம்.
2: ரொம்ப ஈஸியான பாடல் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருக்கும். பாடிடலாமா? கட்டுமர தோணி போல கட்டழக உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ, பட்டுடுக்க தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ.
4: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க.
2: பாடிட்டு பாடிட்டு நல்ல பாட்டே தொண்டை வரைக்கும் வந்துருச்சே. அதானே,
1: என்ன கொடுமை சரம்.
2: ஆமா, இன்னொரு முறை வாசிக்கவா? கட்டுமர தோணி போல கட்டழக உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ, பட்டுடுக்க தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ.
4: இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க?
2: எழுதிட்டு வருவோம்ல.
3: முத்துப்படமா?
0: இங்கடா, ஓ மன்னரிடம் நீ எதிர கேள்வி கேக்குற என்ற மாதிரி அவங்ககிட்ட நீங்க கேக்குறீங்க.
2: உங்களுக்கான டைம் முடிய போகிறது.
0: நன்றி நன்றி நன்றி, பங்கேற்றமைக்கு நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர்கிட்ட இதே பாட்டை கேட்போமா இல்லை வேற பாட்டை கேட்போமா? அவங்களுக்கான பாட்டு கேட்டுருவோம். வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: மதுரை காமராசபுரத்துலேருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
0: முனீஸ்வரி, உங்களுக்கு இப்போ பாட்டு வாசிச்சு காட்டவே நீங்கள் பாடிடணும், ஓகேவா?
2: பாட்டு
0: நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே.
2: சரி,
0: நான் பாடு இல்ல, இவங்க வேற பக்கத்துல இருந்து சொல்றாங்களே. உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுதான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான்.
4: அப்படிதான்
0: கேட்டேன்.
2: கேட்டாச்சு, இப்ப பாடிடலாமா?
0: இன்னொரு தரம் சொல்லுங்க. உள்ளத்தை உன் கையில் அள்ளி தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான்.

0: ஒரு காதல்
1: மலரும் மலரும் புது தாளம் போட்டு.
2: ஆக நேர்களை நம்ம பாட விட மாட்டோம்னு ஆயாச்சு. சரி ஓகே, நீங்க பாடின பாடல் கரெக்டா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோமா, பாத்துடலாமா?

0: சூப்பர்மா, ரொம்பவே அழகாக கண்டுபிடிச்சிங்க. நன்றி நிபில் வந்த மைக்கு.
1: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரை எண் முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
2: ஆட்டக்குளத்தோடு சேர்ந்து பாட்டு களமும் விமர்சனமாக அமைந்து கொண்டிருக்கும் மதுரை பண்பலைக்கும் அன்பு சோதரிக்கும் அன்பு இரு இரட்டை சோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம்ப்பா.
0: மாலை வணக்கம். சொல்றது
2: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சோதரன் நான் சொன்னீங்கப்பா.
0: நல்லதுங்க. பாடல் இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஒரு
1: தலைப்பு
0: கொடுத்துருக்கோம். கட்டுமர தோணி போல கட்டழகன் உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ, பட்டுடுக்க தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல, பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ.
1: நீங்க இந்த வந்தல்லோங்கிற வார்த்தைய சொல்லி அவங்க அதை வேற பாட்டாவே நினைச்சிட்டாங்க.
0: ஆமா, அதனாலதான் முத்து படமா அப்படின்னு
1: கேட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. அருமையா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொன்ன நேருக்கு நன்றி. வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர் வரலாம். 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கிறோம்? பாட்டாவே பாடிருங்க அப்படின்னு சொல்லி அருமையான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறோம். வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், பேசலுங்க.
3: ஹலோ, நான் அவனியாபுரம் மதுரையில இருந்து காளீஸ்வரி பேசுறேன் மேம்.
0: காளீஸ்வரி சொல்லுங்க. காளீஸ்வரி, என்ன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன தலைப்பு? எப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி? அருமையா போயிட்டு இருக்கு அப்படின்னு
3: சொல்லணும். நான் ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறேன். சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். அதான் நான் கேட்டேன்றதுக்காக சொல்லக்கூடாது. சரி, இன்றைய தலைப்பு என்ன?
3: இன்னைக்கு பாட்டாவே படிச்சிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான வரிகள்,
1: உங்களுக்கான வரி கேட்டுருவோமா?
0: கட்டுமர தோணி போல கட்டழகன் உங்க மேல சாஞ்சா சந்தோஷம் உண்டல்லோ, பட்டுடுக்க தேவையில்ல முத்துமணி ஆசை இல்ல, பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ. இது முத்து கிடையாது.
1: அது பாட்டு லிரிக்ஸ் இல்ல, படம் பேர் இல்லன்னு சொல்றாங்க.
0: ஆமா, அதையும் நீங்க சேர்த்து பாடிடக்கூடாது. சரி, கண்டுபிடிச்சிங்களா? பாத்தீங்களா, ஒரு வழியா
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: பாடுங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க பாடினது
1: கைத்தட்டல்
0: கொடுத்துட்டோம்.

0: சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்ச நேயருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து நேரம் மாலை 4:28 20 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா

0: என்ன ஸ்பெஷல்
1: அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா நேயர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து எந்த நேயர் ஆன்சர் பண்ண போறாங்க கேட்டுருவோம். வருக வணக்கம், வருக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.

0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான பாட்டை வாசிச்சு காட்டிடவா? எல்லாமே பழைய பாட்டு தான், நாங்க வாசிக்கிறது எல்லாமே இப்ப புத்தம் புதுசா, நேத்து வந்த படமா, எல்லாம் பழைய பாட்டு தான். சரி, இப்ப வாசிக்கிறேன். தொட்டு தொட்டு பேசும் சிட்டு, துள்ளி துள்ளி ஓடுவதென்ன, தென்றல் பட்டு ஆடும் மொட்டு, அள்ளி வந்த வாசம் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? தொட்டு தொட்டு பேசும் சிட்டு, துள்ளி துள்ளி ஓடுவதென்ன, தென்றல் பட்டு ஆடும் மொட்டு, அள்ளி வந்த வாசம் என்ன?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நீங்களே புது ராகம் போட்டு பாடுறீங்க.
2: தயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தெரிஞ்ச பாடல் தான் டக்குனு வர மாட்டேங்குது, அப்படிதானே? சரி, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நேப்பு,
0: நேப்பில் வந்தமைக்கு.
2: தொடர்ந்து அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. யார் இப்போ ஆட்டக்களத்தில் பாட்டு பாட போகிறது?
3: வாட் இஸ் யுவர் நேம்?
2: அதானே, பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்ப்பா. குண்டையம்பட்டி முத்துராசு.
0: குண்டையம்பட்டியிலிருந்து முத்துராசு ஐயா, இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கான பாட்டு நான் இப்போ வாசிச்சு காட்டுவேன்.
4: எனக்கு வந்து பாட்டு பழைய பாட்டு தான் போகணும், புது பாட்டு மொத்தம்
2: அனைத்துமே பழைய பாடல்கள்.
0: இப்ப வாசிச்சது எல்லாமே பழைய பாடல்கள் தான் வாசிக்கிறோம்.
2: ஆமா,
4: நல்லா பழைய பாட்டுல போடுங்க, புது பாட்டு மொத்தம் எனக்கு தெரியாது.
0: அப்படியா? எங்களுக்குமே புது பாட்டு மொத்தம் தெரியல, லிரிக்ஸ்லாம், அதனாலதான் பழைய பாட்டா எடுத்திருக்கோம்.
2: சரி, டக்குனு பாடிங்க. உங்களுக்கான நொடிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 நொடிகள் மட்டுமே. இதோ உங்களுக்கான வரிகள்.
0: தொட்டு தொட்டு பேசும் சிட்டு.
2: தொடர்ந்து விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா?
2: தலைப்பு சொல்லுங்க.
5: பாட்டாவே
2: பாடிருங்க அப்படின்னு சொல்லிதான் விளையாடி இருக்கோம். இது உங்களுக்கான வரிகள்.
0: உங்களுக்கான வரிகளை இப்ப வாசிக்கிறேன்.
5: சரி சரி,
0: அந்த பாட்டை நீங்க கண்டுபிடிச்சிடணும்.
5: ஈஸியா கொடுங்க மேம்.
0: ரொம்ப ஈஸியான பாட்டு. கொத்து மஞ்சள் தான் அரைச்சு நித்தமும் நீராட சொல்லு, மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூட சொல்லு.
2: ரொம்ப ஈஸியான பாட்டா இருக்கே.
0: இப்ப விட்டா இவங்க பாடிடுவாங்க. கொத்து மஞ்சள் தான் அரைச்சு நித்தமும் நீராட சொல்லு, மீனாட்சி குங்குமத்தை நெத்தியில சூட சொல்லு.
3: உன்னத்தான் ரொம்ப நாளா தேடி.
2: அதே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நீங்கள்
2: பாடிய பாடல் சரியா இல்லையா என்பதை நாம் கேட்டு விடுவோமா?
0: கேட்டுருவோம்.

0: சொல்லி கரெக்டா பாடிட்டீங்க.
1: இந்திராணி
2: அம்மா, உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டுருவோமா? வாசிச்சிடுறேன், நீங்க பாடணும்.
0: உங்களுக்கான டைம் வெறும் 20 நொடிகள் மட்டுமே.
2: தொட்டு தொட்டு பேசும் சிட்டு, துள்ளி துள்ளி ஓடுவதென்ன?

0: பட்டு ஆடும் மொட்டு அள்ளி வந்த வாசம் என்ன? சொல்லுங்க
1: இந்த பாடல் என்ன?
0: வெற்றிகரமா
1: கண்டுபிடிச்சிட்டீங்க, இது கரெக்ட் தான். இருந்தாலும் கேட்டுருவோம்.

0: ரொம்ப அருமையா முயற்சி பண்ணி சூப்பரா வெற்றி பெற்றீங்க. நன்றி நேபிள் வந்தமைக்கு. தொடர்ந்து ஆட்டக்களம் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: நான் கூட இந்த பாட்டை கண்டுபிடிக்கவே மாட்டாங்களோ யாரும் அப்படின்னு பயந்துட்டேன்.
0: கண்டுபிடிக்கலன்னா இப்ப நம்ம பிளே பண்ணி தான் பாத்துருவோம் அது என்ன பாடலு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. ஸோ நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும் நாங்கள் ஏற்கனவே விளையாடி இருக்கோம் அப்படின்ற நேர்கள் அழைக்கலாம் 25 30 171.
1: சரி வந்திருக்கிற நேயர் வருக வணக்கம்.

0: கண்டுபிடிக்கலனா இப்ப நம்ம ப்ளே பண்ணி தான் பாத்துறோம் அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. ஸோ நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும் நாங்கள் ஏற்கனவே விளையாடி இருக்கோம் அப்படின்ற நேர்கள் அழைக்கலாம் 25 30 171.
1: சரி வந்திருக்கிற நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்,
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் செம்ம ஜோரா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டு பாடுறது யாருக்கு தான் பிடிக்காது,
0: அதுவும் நம்ம வாசிக்கிறத இந்த பாட்டு தான் கண்டுபிடிச்சு பாடுறது பெரிய
1: பெரிய விஷயம் இல்ல.
0: பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஹரீஷ்,
0: என்ன
2: விளையாடிட்டு இருக்கீங்களா?
1: நீங்க பேசுறதே கிஃப்ட் தானே, மிகப்பெரிய கிஃப்ட். நீங்க எல்லாம் நேயர்கள் எல்லாரும்
0: அங்கு பெறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி இப்ப உங்களுக்கான பாடல் கேட்கலாம். மலை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடி ஏந்தி தாளாட்டவா, மனமாற சீராட்டவா. எத்தனை பண்ணவான் கேக்குறாரு பாருங்க. என்னங்கய்யா, ரொம்ப அருமையான பாடல். என்னங்கய்யா மலை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடி ஏந்தி தாளாட்டவா, மனமாற சீராட்டவா. இது ரொம்ப எளிமையான பாடல், அருமையான பாடல். கஷ்டமா இருக்கா, முயற்சி பண்ணுங்க. ஒரு நேயருக்கு ஒரு பாடல், இதுவும் பழைய பாடல், ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க 4:42. இந்த பேர் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் ஓரைப்பட்டி வடக்கு சார் ராமராஜ் அமராவதி மரம், நல்லா இருக்கீங்களா?
1: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்க. ஏன் இப்ப உங்களுக்கு பாட்டு பாடி கட்டிடுவோமா?
3: பாருங்க மேடம்.
0: மலை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடி ஏந்தி தாளாட்டவா, மனமாற சீராட்டவா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பாடல். என்னங்கய்யா இன்னொரு முறையா? மலை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடி ஏந்தி தாளாட்டவா, மனமாற சீராட்டவா.
3: மலை மேகம் மானாகவா,
0: இல்ல புரியலையே, அப்படி ஒரு பாடலா?
4: என்னவே குத்துங்க,
1: அவரே டியூன் போட்டு நீங்க கொடுத்த லிரிக்ஸ வச்சு பாட்டு போடுறாரு.
4: நீங்களா தப்பா புரிஞ்சீங்க, நான் என்னடா பண்ணுவே?
0: அதானே, சரி ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. அபிராமி, உங்களுக்கு இந்த லைனை கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாடல் என்ன பாடம் கண்டுபிடிக்க முடியுதா?
1: அது தெரிஞ்சா நான் ஏன் இங்கே வந்து உட்கார்ன்ற மாதிரி.
0: ஓகே, தொடர்ந்து
1: தெரியலங்க.
0: ரெண்டு மூணு நேயர்கிட்ட இந்த பாடல் நம்ம சொல்லிட்டோம், இப்போ அது என்ன பாடம்னு சொல்லி கேட்டுடலாமா?
1: கண்டிப்பாக கேட்டுடலாங்க.

0: அருமையான பாட்டுங்க, சூப்பர் பாட்டு. இந்த பாட்டையா கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி
1: தான் இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். தொடர்ந்து அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எது

0: நேரம் 4:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாண்டு இருக்கிறோம்?
1: பாட்டாவே படிச்சிட்டியா?
0: ஆமா, பாட்டாவே பாடிடுறாங்க. சரி, இப்போ பாட்டா பாடுறதுக்கு வந்திருக்கிற நேர் யாரு? வருக, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமே.
3: முக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசிதம்மா மேடம்.
0: அப்படின்னு யாரு பேசுறது? ஃபர்ஸ்ட் பேரு
2: பாடுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும்.
4: வணக்கம். பழனி திண்டுக்கல் மதுரை கோயம்பு தேனிய
2: அதானே
3: முத்துராசி கொண்டேன்பட்டி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: முத்துராசி மேடம், கொண்டேன்பட்டி.
2: ஐயா, நீங்க ஏற்கனவே பங்கு பெற்றீங்க தானே?
3: ஆமா,
2: அதாவது ஆட்டகலம் நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடியே பங்கு பெற்றவங்க மறுபடியும் வரக்கூடாது. தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி, ஸோ நேயர்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா 5:02 வந்து மாலைத்தன்ற நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டு இருக்கு. அதாவது பொதுவாகவே நேர்கள் வந்து இடைக்கால ராகமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா?
0: ஆமா, ஏன்னா இடைக்கால ராகம் தான் மனசுல எப்பவுமே நிக்குது.
2: ஆமா, ஏன்னா இப்ப அவங்களுடைய ஸ்டைல் வந்து இடைக்கால ராகம். சோ உங்களுக்கு இன்னைக்கு சூப்பர் டூப்பர் பாடல்களாய் விளம்பரம் காத்துட்டு இருக்கு. அதனால இன்று மாலை 5:02 மாலைத்தன்ற நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசலுங்க. சொல்லுங்க முருகேஸ்வரி, இன்னைக்கு
5: என்ன
2: விளையாடிட்டு இருக்கோம்? விதிமுறைகள் தான் தலைப்பு தெரியல. பாட்டாவே பாடுகிறீங்க, என்னங்கம்மா?
5: பாட்டாவே பாடுங்க.
2: சரி, ஓகே, உங்களுக்கான வரிகள் கேட்கலாமா?
0: என்னை திட்டிடக்கூடாது.

0: அப்ப அந்த அளவுக்கு கஷ்டமா கேட்க போறீங்க?
1: ரொம்ப ஈஸியான பாட்டு. உச்சந்தலையில் என்னை எண்ணிக்கொண்டு உள்ளங்கால் வரை பின்னி பின்னி கொண்டு முத்தம் தருகையில் மோகமான கிளி உதட்ட கடிச்சு விட்டதே. கேட்டிருப்பீங்க நிறைய வாட்டி இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. சூப்பரான படம்.
2: அப்ப
0: அதுல என்ன கண்டுபிடிச்சீங்க?
2: பழைய
1: பாட்டு கேக்கவா? ஒரு நேருக்கு ஒரே பாட்டு தான் உங்களுக்கு சொல்லிட்டனே, முயற்சி பண்ணி பாருங்களேன். உச்சந்தலையில் என்னை எண்ணிக்கொண்டு உள்ளங்கால் வரை பின்னி பின்னி கொண்டு முத்தம் தருகையில் மோகமான கிளி உதட்ட கடிச்சு விட்டதே.
0: சரி, ஓகேம்மா, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிபுல் வந்தமைக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆட்டக்கிழமை விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். நேரமலை 4:51 விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. சரி, இப்ப என்ன பாட்டு அப்படிங்கறத நம்ம கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா. அதாவது நீங்கள் சொன்ன வரிகள் தானே?
1: ஆமா, இந்த வரிகளுக்கான பாடல் இதோ.

0: நகுமோ அதுதானே
1: சுகமோ. அந்த வட்டே
0: அருமையான பாடல். நேயர்கள் பாடுவாங்க பார்த்தா, இங்க வந்து தொகுப்பாளர்கள் மாறி மாறி பாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: இருவருமே மிக நலமாக இருக்கிறோம். யாரு எங்கிருந்துன்னு சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பிள்ளையம்பட்டி மல்லிகாரம். 50 நிமிஷமா ட்ரை பண்ணி இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சிருக்கு.
0: நல்லதுங்க, நல்லதுங்க. சோ பாட்டாவே பாடிருங்க அப்படின்றத விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: நான் கொண்ட காதலின் ஆழத்தை பாட. தேகமெங்கும் கண்கள் தோன்றாதோ, நீ என்னை பார்க்கையில் நாணத்தை மூட. வாசிக்கவா? ஏழு ஸ்வரம் எட்டாய் ஆகாதோ, நான் கொண்ட காதலின் ஆழத்தை பாட. தேகம் எங்கும் கண்கள் தோன்றாதோ, நீ என்னை பார்க்கையில் நாணத்தை மூட.
3: ஒரு சின்ன குழு கடைசியா வந்துட்டேன்.
0: குழு சொல்லவா? வானொலியில அடிக்கடி நம்ம இந்த பாடலை கேட்டோம்.
2: ஆமா, இந்த பாட்டை நிறைய தடவை கேட்டிருப்போம்.
0: சீக்கிரம் சீக்கிரம் டைம் போய்கிட்டே இருக்கு.
2: பேர்
0: சொல்லுங்க.
3: என்னங்கம்மா?
2: கோமதி, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை தானா? நாங்க கூட மதுரை தான்.
0: நாங்களும் மதுரை தான். சரி, ஓகே. உங்களுக்கான பாடல் வாசிச்சிடலாமா? மேகம்தான் நிலவ மூடுமா, மவுசு தான் குறையுமா, நேசப்பட்டு வந்த பாசக்கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே. தெரிஞ்ச பாடலா?
2: அருமையான பாட்டுங்க.
0: என்னங்கம்மா?
3: மறந்து போச்சு.
0: பாட்டை
2: கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா.

இது என்ன பாடல்னு சொல்லி தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்து இணைப்பில் இருந்து வந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. வணக்கம். சரி ஓகே, இப்போ வந்து அபிராமி வந்து ஒரு பாடல் வந்து வாசிச்சு காமிச்சாங்க இல்லையா, அது என்னப்பா பாடல் கேட்டுருவோமா?

0: ஆஹா, இவ்வளவு அருமையான பாடல். இந்த பாடலை எப்படிங்க மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இல்ல?
1: ஆமா, ரொம்ப அருமையான பாட்டு, நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம்.
0: ஆமா, தொடர்ந்து பாட்டாவே பாடிருங்க அப்படின்றத விளையாட காத்திருக்கும். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேகம் தான் நிலவ மூடுமா? சரி,
1: நன்றி.

0: சூப்பராக ஒரு அருமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நான் வந்து ஒரு ரெண்டு பாட்டு சொன்னேன், அந்த பாட்டு என்னென்னு கண்டுபிடிக்கலன்னா எனக்கும் மனசாராது. தூர கிழக்குக்கர ஓரம்தான், தாழ பறந்து வரும் மேகம்தான், உன்கிட்ட சேராதோ என் பாட்டை கூறாதோ. கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: ஐயோ, தெரியலையேங்க.
0: சரி, டக்குன்னு போட்டுருங்க.

0: அதாவது இதுல வரும் இல்லையா, என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி, அந்த நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். இதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு.
1: நான் ஏரிக்கர ஓரத்துல அந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: மிட் டே சாங், மிட் டே மெலடிஸ்ன்னு கூட சொல்லலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்திற்குள்ளாக்கிய ஒரே பாடல் என்ன அப்படின்னா, இந்த உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு பாட்டு தான் நான் பாடினேன். அது ரொம்ப புது பாட்டுன்னுட்டாங்க.
0: மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உன்னை ரசிட்டேன். அதை பிளே பண்ணிடலாமா?
1: அதை கேட்டுருவோம். அதை கேட்டு

0: சூப்பரா இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம்.
1: ஏதாவது இன்றைய ஆட்டக்களம் வந்து வேற லெவல்ல போச்சு. நேயர்கள் பாட, தொகுப்பாளர்கள் பாட, அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற தொகுப்பாளர் எங்களுக்கு கவுண்டர் கொடுக்க ஒரே கூத்தா இருந்துச்சானா பாத்துக்கோங்களேன்.
0: ஆமா, நீ ரொம்ப வந்து நிகழ்ச்சியும் அருமை, அந்த நேயர்களும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சாங்க பாடல்கள் எல்லாத்தையுமே, அருமையா முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப டைமும் எடுத்துக்கல, ரொம்ப சூப்பரா கொண்டு போனாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு.
2: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: அபிராமி. நன்றி நேயர்களே.
3: எல்லாம் முடிஞ்சு போச்சு அம்பிடிக்கையா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:03.

நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வெயிலுக்கு விடை கொடுக்கும் இந்த உற்சாகமான மாலை பொழுதில் இடைக்கால ராகங்களால் வளம் வந்து உங்களின் மனதை மகிழ்ச்சி படுத்த காத்திருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ்ச்செல்வியோட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும்

0: 0452-253-1366.
1: இடைக்கால ராகங்களான மாலை தென்றல் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கங்கை அமரன் வரிகள் எழுதி இளையராஜா இசையமைச்சர் SP பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்திருக்காங்க. சின்ன தம்பி திரைப்படுத்திருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் மனதை மயக்கிக் கொண்டிருப்பது மாலை தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நாயகன் திரைப்படத்திலிருந்து.

மதுரையில் மாநகரின் காற்றலைகளை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. இடைக்கால ராகங்களை வாரி வழங்கும் மாலை தண்ட நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் சின்னத்தாய் திரைப்படத்திலிருந்து.

எட்டத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். இடைக்கால ராகங்களின் மலையாய் வளம் வந்து கொண்டிருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து.

நேர்களுக்கு மிகவும் பிடித்த இடைக்கால ராகங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது மாலை தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

எட்டத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:51. இடைக்கால ராகங்களை அள்ளி தருவது மாலை தென்றல்.

0: காது காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இதுவரை இடைக்கால ராகங்களால் மனதை மகிழ்ச்சிப்படுத்திய மாலை தென்ற நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய மாலை தென்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:01 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சேவை செய்திகள் கேட்கவிருக்கிறோம் நேயர்களே. சேவை செய்திகளில் இன்று என்னென்ன முக்கியமான தகவல்கள் அப்படின்னா, முதல்ல வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து வந்துள்ள ஒரு சேவை செய்தி கேட்டலாம். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கு ஏற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் அளவுள்ள புகைப்படத்துடன் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர் மதுரையில் 2026 சேர்க்கைக்கு அரசு ஒதுக்கீட்டின்படி கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் 16/5/2026 முதல் 3/6/2026 வரை ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. இந்த பயிற்சிக்கு கட்டணம் கிடையாது. மாதந்தோறும் ₹750 உதவித்தொகையுடன் கூடுதலாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படும். விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா 2 செட் சீருடன் தையற்கூலி, விலையில்லா 1 செட் காலணி, விலையில்லா பேருந்து சலுகை, உணவுடன் கூடிய இலவச தங்கும் விடுதி வசதி உண்டு. விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள் வழங்கப்படுகிறது. 14 முதல் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை. மதிப்பெண் அடிப்படையில் கலந்தாய்வுக்கு பின்னர் தரவரிசைப்படி சேர்க்கை நடைபெறும். விண்ணப்பத்தினை பதிவு செய்வதற்கான கட்டணம் 50. அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மதுரை மகளிரில் பயிற்சி பெற விரும்புபவர்கள் தங்கள் சேர விரும்பும் கோர்ஸ், அதாவது 1 வருட தொழில் பிரிவுகள், கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்பரேட்டர், சூயிங் டெக்னாலஜி, காஸ்மெட்டாலஜி. 2 வருட தொழில் பிரிவுகளில் எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இது குறித்து மேலும் விவரங்களுக்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும் நேரமாய் நாம் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை.

நேரம் மாலை 6:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இறைமணம் கமழும் நேரமாய் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். விளக்கேற்றும் வேளை.

0: நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் மாலை 6:26, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கவிருப்பது தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாக. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள் இனிய பாடல்களோடு ஒளி உலாவர காத்திருக்கிறது. 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 8:30 விளையாடலாம் வாங்க, சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் பகுதி 1. அதனைத் தொடர்ந்து 9:00 பிரச்சார் பாரதியின் முன்னாள் துணை தலைமை இயக்குனர் மித்தாலி சட்டர்ஜி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 10:00 பட்டுச்சிறகு இனிய கானங்களோடு காத்திருக்கிறது. வழங்குகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும் இனிய காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபியிலும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம்புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலே

தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவைக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40.
2: ஆகாஷ்வாணிக்கு 90 90 ஆண்டுகளாய் நேற்று இன்று நாளை என்ற காலங்களில் என்றும் உங்களோடு ஆகாஷ்வாணி.
3: அரங்க மதிர விசில் பறக்கவே

0: ஆகாஷ்வாணிக்கு 90 90 ஆண்டுகளாய் நேற்று இன்று நாளை என்ற காலங்களில் என்றும் உங்களோடு ஆகாஷ்வாணி.
1: அரங்கமதிர விசில் பறக்கவே
0: அதே ஒளியோடும் அதே அழகோடும் இசையோடு என்றும் நீங்கள்

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்க இருக்கிறது சூப்பரான பாடல்களோட அந்திப்பூக்கள். இந்த அந்திப்பொழுதை இனிமையாக்க வரும் பாடல்கள் யாவும் இசையமைப்பாளர் வித்யாசாகர் இசையமைக்க கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் நேயர்களே. முதலாவதாக பாடல் கேட்கவிருக்கும் திரைப்படம் திருமலை. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை. இதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இனிமையான பாடல்களோடு அந்திப்பூக்கள். அந்திப்பூக்களில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 6:53. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்திப்பூக்கள். இனிய கானங்களின் இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது மனங்களை. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையமைப்பில் தூள் திரைப்படத்திற்காக சுஜாதா மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்திப்பூக்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வேதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுக்க வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இனிய பாடல்களோடு அந்திப்பூக்கள். நிறைவாக வித்யாசாகருடைய இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் சந்தனபாலா குரல் கொடுக்க வில்லன் திரைப்படத்திற்காக நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இதோடு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும்

0: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ்.
2: மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் துவங்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 6வது இடமாக விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை புதிதாக எடுப்பதற்கும் திருத்துவதற்கும் நேரடியாக பொதுமக்கள் உடனடியாக குறைந்த நேரத்தில் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ள இந்த சேவை மையம் பணிபுரிகிறது. 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது.

0: மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக தெரிவித்தனர்.
1: லட்சுமி தேவி, என் பொண்ணுக்காக இங்க ஆதார் மையத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இங்க வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே எங்க வேலை முடிஞ்சிருது. எல்லாமே ஈஸியா முடிச்சு தராங்க, வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆதார் மையம் 10 மினிட்ஸ்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
0: நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்தில் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகம் முழுவதும் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 85% மாணவர்களை தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதற்கான காரணம் குறித்த ஆய்வு மேற்கொள்வதற்காக 121 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கூடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கல்வித்தரம் குறைவதற்கான காரணம் என்ன குறித்து விளக்கமளிக்க தலைமை ஆசிரியரும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தலைமை ஆசிரியர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு உடனே தேர்வில் உடனடியாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: பிளஸ் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹெச்எம்ஸோட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி எங்கே நம்ம ஸ்லிப்பாயிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் வந்து எந்த குழந்தைகள் வந்து அந்த தேர்ச்சி பெற இயலவில்லையோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து உடனடி தேர்வில் உடனே அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதா முதல் கட்டமாக நம்ம பார்க்குறோம். அந்த முயற்சியில் நம்ம கவனம் சிதறிடக்கூடாது. அதை முடிச்சுட்டு ஹெச்எம்ஸ்கிட்டையும் கேட்குறோம், என்ன ரீசன்ஸால் போயிருக்குன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. வர கல்வியாண்டில் அதை எப்படி சரி செஞ்சு அடுத்த வருஷம் இந்த நிலைமை இல்லாமல் இருக்குன்றது பார்க்குறோம். இப்போ
0: விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி வாகனங்களின் அணிவகுப்புகளை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா, ஓட்டுநர், நடத்துனர், உதவியாளர் உள்ளிட்டோர் அவசர கால வழி ஆகியவை உள்ளதா என்று பார்வையிட்டார். மேலும் முதலுதவி பற்றி தீ பாதுகாப்பு கருவி உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். தனியார் பள்ளி வாகனங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. இதனை பள்ளி திறப்பதற்கு முன்னால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரி செய்ய வேண்டும். அவ்வாறு சரி செய்யப்படாத வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கண் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த விளக்கமும் அளிக்கப்பட்டன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில்,
2: நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 143 பள்ளிகளில் 600 வாகனங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார், ஆர்டிஓ இருப்பார், டிஎஸ்பி இருப்பார், சிஓ இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதோட ஆய்வு வந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு முதற்கட்டமாக ஒரு 300 வாகனங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம துறை அலுவலர்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பாங்க. அதில் பல்வேறு, இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் சரியாக வேலை செய்தா இல்லையா, முதலுதவிக்கு பெட்டிகள் கரெக்டாக இருக்கா இல்லையா, பெட்டிகளில் இருக்கிற மருந்துகள் வந்து காலாவதியாகமாக இருக்கா இல்லையா, முக்கியமாக நம்மளுடைய வண்டிகளில் கேமரா, நிறைய இடங்களில் முந்தைய காலங்களில் வந்து அறியாமையால் முன்னாடி போகிறனால சில உயிரிழப்புகள் நடந்திருக்கிறனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாம் அந்த வாகனத்தை ஏற்ற டிரைவருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்டில் ஆய்வு வந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு தேர்வு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துறை வாரியான தேர்வுகள் வரும் 22, 25, 26, 30 மற்றும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரிகளில் மற்றும் விழுப்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளது. கணினி வழி தேர்வில் நடைபெறும் இந்த தேர்வில் தேர்வர்கள் தங்கள் ஆல் டிக்கெட் மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காலை 8:30 மணிக்குள் கொண்டு வர வேண்டும். இதில் மொத்தம் 2664 நபர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேஷ். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்சு பாண்டா வெற்றி

0: பெற்றுள்ளார். தெலுங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

வழங்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அரியாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறு தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:26.

இனிமையான இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியா வளம் வர காத்துட்டு இருக்கு சூப்பர் டூப்பர் பாடல்களாய், ஹிட் பாடல்களாய் கேட்கலாம் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

டெவலப்பர் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். அடுத்த பாடல் சீன்ருடன் இசையமைச்சு மோகன்ராஜன், வரிகள் எழுதி விஜய் நாராயண் குரல் கொடுத்திருக்காங்க. வித் லவ் திரைப்படத்திற்காக

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

வணக்கம். இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 7:39. ஆகாஷ் மணி முதலிய எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். புது கானங்களாய் வளம் வரும் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சு, கென் கருணாஷ், ஈஸ்வர் சந்தானலட்சுமி வரிகள் எழுதி ஜி வி பிரகாஷ்குமார் குரல் கொடுத்திருக்காங்க யுத் திரைப்படத்திற்காக.

பாடல்களை வாரி வழங்கும் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:43 நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் நிவாஸ் கே பிரசனா இசையமைச்சு, அருண்ராஜ காமராஜ் வரிகள் எழுதி, நிவாஸ் கே பிரசனா அருண்ராஜ காமராஜ் குரல் கொடுத்திருக்காங்க. தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து.

கேட்டு முடிச்ச நேரம் இரவு 7:48. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30

0: மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நிறைவான பாடலாக கேட்கலாம் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து.

0: ஹிட் பாடல்களாய் வளம் வந்த பாட்டு இது ஹிட்டு இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய்

நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின்வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 5 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யாட்சி பௌமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலமிரவு 8:05, 47 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். என்னடா இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இது குட்டீஸ் உங்களுக்கான நிகழ்ச்சி.

நம்ம வீட்டு செல்ல குழந்தைகளின் நேரமாய் பட்டாம்பூச்சிகள் ஒழிக்க காத்திருக்கு. குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிகழ்ச்சியில பங்கு பெறணும், உங்களுக்கு பிடிச்சப்பட்டு கேட்டு ரசிக்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். செய்ய வேண்டியதெல்லாம் உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்பு என்னோடு 25 30 170 இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். குட்டி ஈஸ் வரலாம். 25 30 171 எல்லாரும், நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நான் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாரும் வரலாம். சரி, ரெடியாக இருக்கீங்களா? ஃபோன் எடுத்துகிட்டு ரெடியாக இப்போ டயல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். அதுக்கெலாம் முன்னாடி நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்திருக்கிறது அபிராமி.

2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். குட்டீஸ், நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன் இணைப்பு எண்ணோடு 25 30 170 இதுதான் நான் முதல் தடவையாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தை அழைக்கலாம். 25 30 171 இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் அழைக்கலாம். சரி, இப்போ நம்ம கூட பேச வந்திருக்கிறது யாரு, எங்கிருந்து வருக? வணக்கம். என்ன இணைப்புக்கு வந்துட்டு கட் ஆயிட்டீங்களே, ஏன், எதுக்காக? சரி, அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்க, வெற்றிகரமாக உங்களுக்கு இணைப்பு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இப்போ ஒரு குட்டி கதை சொல்லலாமா? என்ன கதை அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான், ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச கதை தான், முயலும் ஆமையும் அப்படின்ற கதை. முயல் வந்து என்ன பண்ணுச்சா, முயலும் ஆமையும் வந்து நாம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி முயல் வந்து ஆமைக்கிட்ட கேட்டுச்சான். எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, முயல் கூட ஆமை வந்து எப்படி போகும், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுமே முயல், ஆமை வந்து நிலத்தில் ரொம்ப ஸ்லோவாக போகும், நீருக்குள்ளே ஆமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அப்போது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொன்னாங்களாம். எல்லா மற்ற மிருகங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணிச்சான், ஆனால் ஆமை வந்து ஒத்துக்கிச்சான், பரவாயில்ல நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு என்ன பண்ணிச்சான், ரேஸில் கலந்துக்கிச்சான். முயலும் ஆமையும் ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணுது. முயல் வேகமாக ஓடி போகுது, ஓடி போயிட்டு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சா, சரி அந்த ஆமை இப்போத்தானே வந்துட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சான், ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் நேரம் படுத்துருச்சான். பார்த்தா அந்த ஆமை தன்னுடைய முயற்சியை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக நகர்ந்து கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் கிட்ட போயிடுச்சான். ஆனால் முயல் என்ன பண்ணிருச்சான், ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்து தூங்கியே போயிருச்சான். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஆமை இங்கே வந்து அந்த பாயிண்ட்டை டச் பண்ணி ஜெயிச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குவிக் லேர்னராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுடைய தொடர் முயற்சி மட்டும்தான் நமக்கு வெற்றியை தரும். வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நிச்சயமாக அந்த நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிட்டேன், எல்லாருமே கால் பண்ணலாம், கால் பண்ணிவிட்டு பேசுங்க, சரியா, கட் பண்ணிடாதீங்க. சரி, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நிறைவேட்டு மணி 18 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல இப்போ வந்திருக்கக்கூடிய குழந்தை யாரு? வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்திருக்கீங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நம்ம கேட்டுட்ருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளில் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அறிமுகமாகக்கூடிய குழந்தைகள் பேசலாம். 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் பேசலாம். சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகள் அழிக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். இப்போ இணைப்பில் வந்திருக்கிற குழந்தை யாரு, எங்கிருந்து? வருக வணக்கம், வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வருக வணக்கம், ஹலோ, யார், எங்க இருக்கீங்க, இனிப்புல இருக்கீங்களா, பேசலாமா?
1: ஆ பேசலாம்.
0: ம், சொல்லுங்க, யார் இனிப்புல இருக்கீங்க? நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
1: என் பேர் பூர்விகா.
0: பூர்விகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அஞ்சல்பட்டில இருந்து பேசுறேன்.
0: என்ன ஊரு?
1: அஞ்சல்பட்டி.
0: அஞ்சு வீரன்பட்டியா?
1: அஞ்சுகுழிப்பட்டி.
0: அஞ்சுகுழிப்பட்டி, சரி, ஓகே. என்ன பாட்டு கொடுக்கலாம், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: ஏழாவது படிக்கிறேன்.
0: செவன்த் படிக்கிறீங்க, ஓகே. சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: பட்டாம்பூச்சி பாட்டு.
0: பட்டாம்பூச்சி பாட்டா? பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பிடிச்ச பாட்டா அது உங்களுக்கு? சரி, என்ன படத்துல இருந்து பட்டாம்பூச்சி பாட்டு சொல்லுங்க.
1: திருக்குறள்.
0: இல்ல இல்ல, நீங்க என்ன படத்துல இருந்து உங்களுக்கு பட்டாம்பூச்சி பாட்டு? சரி, ஏதாவது ஒரு பாட்டு நானா கொடுத்துறவா? ஓகே டன், உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு நான் கொடுத்துறேன். நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: நாங்க என்ன சொல்லணும்?
0: ஏதாச்சும் சொல்லுங்க. திருக்குறள் சொல்லலாம், பாட்டு பாடலாம், கவிதை படிக்கலாம். சொல்லுங்க.
1: வாய்மை எனப்படுவது யாதினி யாதென்று தீமை இல்லாத சொல்ல பொருள். வாய்மை எனப்படுவது ஒரு மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும்.
0: நீங்க என்ன அர்த்தம் இதுல புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்படியெல்லாம் கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்களா? ஓ, ஆமாவா? சரி சரி சரிம்மா, நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், மாரி 2 திரைப்படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. பட்டாம்பூச்சிகள் கடற சீதா பங்குபெற முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த அலைவரிசைகளில் இப்போது நாம் கேட்கவிருப்பது விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்களை தான் நாம் இன்னைக்கு

0: சந்திக்க போகிறோம். சிலம்ப விளையாட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, ஒரு தற்காப்பு கலை விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த சிலம்ப விளையாட்டில் மாணவர்கள் எப்படியெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான போட்டிகள்லாம் நடக்குது, அதே மாதிரி இந்த சிலம்பம் விளையாடுறதுனால அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், வேலை வாய்ப்புலையும் சரி கல்வியிலையும் சரி என்னென்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்குது, இதையெல்லாம் பற்றி நம்ம கூட விளக்கமாக பேச வந்திருக்காங்க சிலம்ப விளையாட்டு பயிற்றுனர் ஏ தினேஷ் பாண்டி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
1: என் பேர் வந்து தினேஷ் பாண்டி. நான் வந்து செல்லூர் மீனாட்சிபுரம் பகுதியை சேர்ந்தவன். ஒரு 15 வருஷம் நான் சிலம்பம் ஃபீல்டில் இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். நான் இன்றைக்கி நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அது போக என்னோடய ப்ரொஃபஷன் எல்லாமே சிலம்பமாக தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சிலம்பத்தை அடுத்த கட்டமாக நம்ம பசங்கக்கிட்ட போய் சேர்க்கணும், அதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்றதான் எங்களோட முழு நோக்கமே.
0: சரி, நீங்கள் வந்து எந்த பள்ளியில் படித்தீங்க?
1: மங்கையர்கரசி நான் படித்த ஸ்கூல் பேர்.
0: பள்ளியில் படிக்கும்போது நீங்கள் என்னென்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க?
1: நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கபடி விளையாண்டுருக்கோம். அது போக ஸ்கேட்டிங் அங்கே சொல்லி தருவாங்க. ஸோ ஸ்கேட்டிங், கராத்தே, சிலம்பம் வந்து நாங்கள் தனியாக தான் பயிற்சி பண்ணோம். தனியாக மாஸ்டர்கிட்ட தான் பயிற்சி பண்ணோம்.
0: அதாவது பள்ளியில் படிக்கும் போதே வந்து நீங்கள் சிலம்ப ஆட்டத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க?
1: ஆமாம் சார்.
0: எந்த வயதில் ஆரம்பிச்சிங்க?
1: நான் ஆக்சுவலாக வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்னால தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக எங்கள் சிலம்பத்தில் பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்பா வந்து அவங்க வந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அதனால் என்னையும் அண்ணனையும் சின்ன பசங்களை இப்போ நம்ம தள்ளுறோம், கண்டிப்பாக நீ கற்றுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி எங்களை வந்து நீ கண்டிப்பாக கற்றுக்கணும், அப்பாக்காகனாவது நீ கற்றுக்கணும் அப்படின்றக்காக சேர்த்து விட்டாங்க. பிடிக்காம தான் போனோம். கடைசியில் அந்த கலைக்கு எங்களை பிடிச்சி போச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதாக எங்களை உருவெடுக்க வச்சிருச்சு.
0: அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் போய் பழகிட்டீங்க, பின்னாடி அதுவே வந்து உங்களுடைய லைஃபாக மாறிடுச்சு.
1: கண்டிப்பாக
0: இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலம்ப பயிற்சியாளராக இருக்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: பள்ளியில் படிக்கும்போது போட்டிகள்லாம் பங்கேற்றிருக்கீங்களா?
1: போட்டிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் போட்டியும் வரும், அதாவது அசோசியேஷன் சம்மந்தமான காம்படிஷனும் வரும், ஸ்கூல் சம்மந்தமான காம்படிஷனும் வரும். நாங்கள் படிக்கிறப்போ வந்து ஸ்கூல் சம்மந்தமான காம்படிஷன்னா பாரதியார் நினைவு நாள் சொல்லி காம்படிஷன் வைப்பாங்க. அதில் வந்து ஸ்கூல் கேம்ஸ், இதில் வந்துட்டு இண்டிவிஜுவல், அதாவது தனித்திறமை, அப்புறம் வந்து தொடுமுறை அப்படின்னு ரெண்டு கான்செப்டில் வந்து மேட்ச் காம்படிஷன் நடத்துவாங்க. ரெண்டுலேயுமே எவ்வளோ மார்க் லீடிங்கோ அதை பொறுத்து ரிசல்ட், அந்த மாதிரி மேட்சுகள்லாம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு SGST சொல்லிட்டு கவர்மெண்ட் மேட்ச் ஒன்று நடத்துனாங்க, முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்தது, இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சிலம்பம் பிளேயர்ஸ் எல்லாமே அதுலேயும் வந்து பெனிஃபிட்டாக இருந்தாங்க. நான் தான் அதை கடைசி பிளேயர், ப்ராப்ளம் நடக்கிறப்ப அதை கடைசி அட்டன் பண்ண பிளேயர் வந்து நான். அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
0: அசோசியேஷன் நடத்தக்கூடிய போட்டிகளையும் பங்கேற்றிருக்கீங்க, அதே மாதிரி அரசு தரப்புலேருந்து நடத்தக்கூடிய போட்டிகளையும் வந்து பங்கேற்றிருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன பரிசுகள்லாம் கிடைச்சது பள்ளியில் படிக்கும்போது?
1: விளையாட்டை வச்சு பரிசுகள் கிடைச்சாலும் எங்களுக்கு பெரிய பரிசுகள்ன்றது எங்களுக்கு திறமைக்கு கிடைத்த பாராட்டுகள். எங்களை பற்றி வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்டாலும் இப்போ உள்ள கரண்ட்டாக இருக்கக்கூடிய பிரின்ஸிபலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எங்களை தெரியும். அங்கே இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னையும் அண்ணனையும் ரொம்ப தெரியும். ஏன்னா நாங்கள் அப்பையிலேருந்தே எங்கே போனாலும் எங்களோட கால் தடத்தை பதிக்கணும், நாங்கள் சிலம்பம் பிளேயர், எங்கே போனாலும் சிலம்பம் அருண், சிலம்பம் தினேஷ் அப்படின்ற பேர் தான் வரணுமே தவிர்த்து அன்வான்டாக வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். இப்பயுமே அப்படிதான் இருக்கும்.
0: சரி, அதாவது பரிசுகள் முக்கியம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு பேரை வந்து உங்களுக்கு இந்த விளையாட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக.
0: சரி,

0: பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணீங்க? கல்லூரி படிக்கும் போது நீங்கள் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடிருக்கீங்க?
1: கல்லூரி படிக்கிறது வந்து என்னோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நான் காலேஜில் சேர்ந்தேன். அந்த சமயம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக மாஸ்டர் ஆகிட்டேன். நான் மாஸ்டராக வந்து பசங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தனால எங்கள் காலேஜ்லேயும் நாங்கள் போய் அந்த விஷயம் பண்ணுறது, நிறைய எங்களோட பசங்களை காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறது, எனக்கு மாஸ்டர்ன்ற அவார்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நான் காலேஜில் காட்டுறப்ப காலேஜில் இருக்கிற பிரின்ஸிபல் வந்து என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம காலேஜில் இருக்க பசங்களுக்கும் சிலமம் எடுங்க, நீங்கள் பண்ணுங்க. ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தா நான் ஒரு சின்ன பையன் தான், அவங்கள பொறுத்தளவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து, பண்ணு தம்பி நீ உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு வந்து அங்கே என் காலேஜ் பசங்களையே எனக்கு கொடுத்து அவங்களையும் ட்ரெயின் பண்ண வச்சு அதையும் நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவங்கள்ட்ட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது.
0: எந்த கல்லூரி?
1: மதுரை சோசியல் சயின்ஸ் காலேஜ்.
0: இப்போ கல்லூரியில் படிக்கும்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்ததா சொன்னீங்க இல்லையா, அவங்க ஏதாவது போட்டிகள்லாம் பங்கேற்றாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பரிசுகள் கிடைச்சதா?
1: நிறைய பசங்க வந்து எங்ககிட்ட கற்றுக்கிட்டாங்க. இதில் வந்து கேர்ள்ஸும் அதிகம் பாய்ஸும் அதிகம், ரெண்டு பேருமே கற்றுக்கிட்டாங்க. ஈவனா சில விஷயங்கள் என்னென்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், அதாவது லாங்லேருந்து வராங்க பசங்க, அதனால் வந்து காம்படிஷன்றது ஒரு 2-3 பேர் மட்டும் வந்து எங்களோட அட்டன் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேட் மேட்ச் அப்படி இல்லைனா நேஷ்னல் மேட்ச் மட்டும்தான் அவங்களால அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அவங்க ஏஜுக்குரிய பசங்க விளையாட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பசங்க விளையாண்டுருக்காங்க, அது அந்த ஃபீல்டுலேருந்து, அதாவது காலேஜிலேருந்து வந்த பசங்க.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனராக இருக்கீங்க. இப்போ இந்த சிலம்ப விளையாட்டு, இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இந்த கலை ஆரம்பத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் எப்படி இது வந்து படிப்படியாக வளர்ந்து இன்னும் தொடர்ந்து இந்த கலை வந்து உயிர்ப்புடனே இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த கலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது இந்த கலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கலை உருவானதுக்கு ஒரு பெரிய ஆசான் அப்படின்னா அகஸ்தியர் தான் சொல்லுவோம். அது இன்றைக்கும் பெரும்பாலான மாஸ்டர்களுக்கு தெரியும், அகஸ்தியர்ன்றவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசான். அவர் வந்து காட்டில் வந்து தியானம் பண்ணுறப்ப விலங்குகளை நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா மனிதர்கள் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதும் நம்ம உடல் பயிற்சிக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் சிலம்பம். அதை வந்து நாளடைவில் எப்படின்னா நம்ம போருக்கு யூஸ் பண்ணோம், போர் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே சிலம்பம் கருதப்பட்டது. நம்மளோட ஆட்சி, அதாவது இந்தியா வந்து வெள்ளக்காரங்களோட

அந்த கண்ட்ரோலுக்கு போறப்ப எல்லாருமே துப்பாக்கி அந்த மாதிரி வச்சிருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க துப்பாக்கி ஏந்துறதுக்குள்ள நம்மளால கம்பை வச்சோ இல்ல கையை வச்சோ அவங்களை வந்து நம்ம தாக்க முடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இந்த சிலம்பத்தினால. இது அவ்வளவு பெரிய ஆபத்தான விளையாட்டுன்றது அன்னைக்கு உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மர்ம பாயிண்ட்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண கம்பு, அந்த கம்பை வச்சு இவங்க இவ்வளவு தூரம் வந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க, ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய விஷயம் அந்த கம்பில் இருக்கு, அந்த இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நிறைய மாஸ்டர்களை அந்த காலத்திலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு வரலாறு. ஒரு நாளடைவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் திருப்பியும் அந்த போர் நடக்கிறப்ப அதே இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாஸ்டர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட கட்ட வரலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளையர்கள் வந்து கட் பண்ணுறாங்க. இது எதனால அப்படின்னா கட்டவரல், அதாவது லெஃப்ட் சைடு கட்டவரல்ன்றது நம்மளோட பயிற்சி சிலம்பத்துக்கு மெயினான விரலே அதுதான். நம்மளோட ரொட்டேஷனாக இருக்கட்டும் எதுனாலுமே அந்த இதுதான் இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிடுறாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எப்படி அப்படின்னா அதை எடுத்தாலும் பரவாயில்ல எங்களால் இன்னும் வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதத்தில் அடுத்த விரல், அதாவது

0: அவங்களோட கட்ட வரல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளையர்கள் வந்து கட் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படின்னா கட்டவரல், அதாவது லெஃப்ட் சைடு கட்டவரல்ன்றது நம்மளோட பயிற்சி சிலம்பத்துக்கு மெயினான விரலே அதுதான். நம்மளோட ரொட்டேஷனாக இருக்கட்டும் எதுனாலுமே அந்த இதுதான் இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணிடுறாங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எப்படி அப்படின்னா அதை எடுத்தாலும் பரவாயில்ல, எங்களால் இன்னும் வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதத்தில் அடுத்த விரல், அதாவது ஆள்காட்டி விரல், ஆள்காட்டி விரலை கொண்டு தாக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்றத அடுத்த விதமாக காட்டினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க வெள்ளையர்கள், என்ன பண்ணாங்கன்னா இந்த சிலம்பம் விளையாட்டையே பேன்
1: பண்ணிட்டாங்க.
0: பேன் பண்ணி இந்த விளையாட்டை விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அப்போ அதுக்கப்புறம் உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்னன்னா இது வந்து நாளடைவில் சிலம்பம் காணாமல் போயிடும், ஸோ இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நிறைய மாஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஒரு பொழுதுபோக்காக மாற்ற ஆரம்பிச்சாங்க. சிலம்பம் என்பதை சிலம்பாட்டமாக மாற்றினார்கள். டெத்து, அதாவது ஒரு மாஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி சுற்றுறதோ இல்லை மன்னர்கள் முன்னாடி சுற்றி காட்டுறதோ இல்லை அந்த வில்லையர்கள் முன்னாடி சுற்றி காட்டுறதோ, இதை ஒரு கான்செப்டாக வச்சு நாங்கள் சிலம்பு ஆட்டமாக பண்ணுறோம், நிறைய ஆட்டங்கள் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு சிலம்பாட்டம், இதுவும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
1: சரி,

0: இப்போ ஊரில் வந்து பொங்கல் விளையாட்டு போட்டிகள், கோவில் திருவிழாக்கள், இதெல்லாம் கூட வந்து இந்த சிலம்பம் வந்து சுற்றிக்கிட்டே போவாங்க முன்னாடி. இப்பவும் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு தான்
1: இருக்கு. கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து இப்பயுமே அது வந்துட்டே தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 1980-90 காலங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருந்து இப்போ வந்து அப்படி இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு மாஸ்டர்ஸ் வந்து தன் கோயிலில் நம்ம பண்ணணும், இது ஒரு பாரம்பரிய விஷயம் அப்படின்றத காட்டுறதுக்காக பண்ணேன். ஆனால் ஒரு 1990 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சிலம்பாட்டத்திலிருந்து ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வந்தாங்க, இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வடிவமைச்சு அதை கவர்மெண்டில் சப்மிட் பண்ணி ஸ்கூல் கேம்ஸாக மாற்றுறாங்க. அது போக ப்ரைவேட்டாகவே காம்படிஷன் நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த காம்படிஷன் நாளடைவில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காம்படிஷனில் நீங்கள் குறைஞ்சது 1000 பசங்களை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறப்போ ஒரு காம்படிஷனுக்கு மொத்தமே ஒரு 50 பேர் அந்த மாதிரி தான் தான். இப்போ பசங்களோட எண்ணிக்கை ஆர்வமானது கூடி கூடி இப்போ கடைசியில் ஒரு ஈவெண்ட்டை காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆயிடுச்சு சிலம்பம் நாளடைவில்.
0: ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இது சிலம்ப கலை வந்து விளையாட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: ஆமாம் சார்.
0: சரி, இந்த சிலம்ப விளையாட்டு 3 படிக்கும் போதே வந்து கத்துக்கிட்டதா சொன்னீங்க, எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம்?
1: அதாவது 5 இருந்தே கத்துக்கலாம். எதுக்காக 5 சொல்றோம் அப்படின்னா, அதற்கு கீழே வயதுகள் இருக்கும்போது பசங்களோட மனசானது ரொம்ப மென்மையானது. ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் ஆன் த ஸ்பாட் அவங்க கத்துப்பாங்க, அடுத்த நிமிஷமே மறாத நாளே மறந்துடுவாங்க. அவங்க ஒரு 4 இருக்கும்போது அவங்களோட மைண்ட் கெப்பாசிட்டியா இருக்கட்டும் இந்த லெவல்ல தான், ஒரு 5 மேல வரப்ப அவங்க நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற தன்மைகள் அப்பதான் அவங்க கிட்ட வரும். அந்த சமயம் நம்ம சேர்த்து விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே நல்லா பதிஞ்சிரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கட்டும், சுத்துகளாக இருக்கட்டும், நல்லா பதிஞ்சனால பின்னாடி வர்றப்ப அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மறக்காது. இப்போ ஒரு 7th-8th இல்லை ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறப்ப அவங்க சேர்த்து விட்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி படிப்பு ரீதியாகவும் ப்ரெஷர்கள் இருக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகளும் நிறைய இருக்கும் பசங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அது 100% போய் சேருமான்னு தெரியாது, 100-50 சேரும். ஆனால் இந்த வயசில் இருக்கிறப்ப நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அதனால தான் 5 சிலம்பத்துக்கு சேர்த்து விடலான்றது சொல்லுவாங்க.
0: 5 முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள வந்து சேர்த்துக்கலாம் சிலம்பத்தில், ஆண்கள் பெண்கள் 2.
1: ஆமாம் சார், கண்டிப்பாக 2 சேர்த்துக்கலாம்.
0: இப்போ இந்த சிலம்பாட்டத்தில் வந்து பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது 5 குழந்தை வருது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க?
1: அதாவது 5 குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓவராகவும் நம்ம எக்ஸசைஸும் கொடுக்க முடியாது. உடற்பயிற்சி நிறையா கொடுத்தோம் அப்படின்னா மறாதனால அவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான எக்ஸசைஸோ கம்மியான உடற்பயிற்சி கொடுத்து ரன்னிங் கொடுக்கறது. இப்போ நம்ம சிலம்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் தான் அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம கம்பை எடுத்து சுற்றுறோம் அப்படின்னா ஆற்றல் நிறைய தேவைப்படும், அதே போக உடம்பு வலிமை தேவைப்படும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் மேக்ஸிமம் கொடுப்போம். அதாவது பிள்ளைங்களோட மனப்பக்குவத்தை தெரிஞ்சு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக கற்றுப்பாங்கன்றது எங்களோட கருத்து.
0: சரி.

0: சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எளிய பயிற்சிகளாக கொடுப்பீங்க ஆரம்பத்தில், ஒரு விளையாட்டு மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க அப்படித்தானே?
1: கண்டிப்பாக. அதாவது நம்ம சிலம்பத்தில் எடுத்தோடனே சிலம்பம் கொடுக்காம கால் பயிற்சி கொடுப்போம். அதாவது ஸ்டெப்ஸை கற்றுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கற்றுக்கிட்டக்கப்புறம் கைமுறைகள், அதாவது தடுப்பு முறை அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் கம்பை கையில் கொடுப்போம்.
0: இப்போ இந்த சிலம்பாட்டத்தில் வந்து என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க?
1: இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் மத்தியிலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி, சிலம்பம்னா இந்த கம்பை எடுத்து சுற்றுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஆனால் அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக சிலம்பத்தை பொறுத்தளவுக்கு சிலம்பம் தெரிஞ்ச மாஸ்டர் நீங்கள் யாரை கூப்பிட்டு நீங்கள் பேசினாலுமே அவங்க எல்லாருக்குமே சிலம்பம், களரி அதாவது அடிமுறைன்னு சொல்லுவோம்ல, அடிமுறை, சிலம்பம், வாள்வீச்சு, சுருள்வாள், மான்கொம்பு, வேல்கம்பு, மல்யுத்தம், பிச்சுவா கத்தி, அந்த மாதிரி எண்ணற்ற போர்முறை பயிற்சிகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் சிலம்பம் மாஸ்டராக மோஸ்ட்லி இருப்பாங்க. அவங்களோட உடல் வடிமையாக இருக்கட்டும், அவங்க கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அனைத்தையுமே கற்றுருந்துருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக சிலம்பம் எங்களை பொறுத்தளவுக்கு. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அடிமுறை சொல்லிக் கொடுக்குறோம், சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறோம், மல்யுத்தம் சொல்லித்தரோம், அது போக வாள்வீச்சு, சுருள்வாள், மண்கொம்பு, வேல்கம்பு, அடுத்தது குழுப்போட்டி, அதாவது தொடுமுறையும் சொல்லிக் கொடுக்குறோம். அது போக குழுப்போட்டி, குழுப்போட்டின்றது நம்ம இப்போ சொன்னோம்ல சிலம்பாட்டம், அதாவது ஷோ பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு தனித்துவமான விஷயம். எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம சொன்ன எல்லா கலையும் சேர்ந்து குழுப்போட்டியில் செஞ்சு பர்ஃபார்மன்ஸாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம்.
0: சரி, அதாவது வெறும் கம்பு சுத்துறது மட்டும் இல்லை, மற்ற வகைகளையும் நீங்கள் சொல்லித்தரீங்க. அது மான் கொம்பு, சுருள்வாள், வேல்கம்பு, இது எல்லாமே மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க.
1: நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுலேருந்து பசங்க ட்ரெயின் ஆகி அவங்க இன்றைக்கி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பசங்க.
0: சரி, மாணவர்கள் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அடுத்த கட்டம் அவங்க வந்து போட்டிகளுக்கு போகணும். என்னென்ன போட்டிகள் நடக்குது, இது வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்குதா, என்னென்ன பிரிவுகளில் நடக்குது, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: அதாவது போட்டின்றது மொதல் வந்து சிலம்பம் நெறிமுறைக்கு கொண்டு வந்தக்கப்புறம், வழிமுறைக்கு கொண்டு வந்தக்கப்புறம் எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே ஒரு 2 மேட்ச், ஒரு 2 மேட்ச் வரும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் அல்லது ஒரு ஸ்டேட் மேட்ச்.

0: அந்த மாதிரி ரெண்டு மேட்ச் காம்படிஷன் வரும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேட்ச் கிட்ட நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல அசோசியேஷன் மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க, பட் ஆனா இப்ப வந்து பிரைவேட்டா எல்லா மாஸ்டர்ஸுமே தனியா நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்றனால நிறைய காம்படிஷன் வருது. நம்ம இறக்கி விடுற காம்படிஷன் நம்ம பசங்களை எப்படி இறக்கி விடுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு காம்படிஷன்லயும் அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டோட சைன் வேல்யூவா இருக்கா, அந்த சர்டிபிகேட் வேல்யூவா இருக்கா, நாளைக்கு இதனால நம்ம பசங்களுக்கு வேலிட்டி இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுதான் நம்ம இப்ப காம்படிஷன் இறக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பசங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீரியட் வச்சிருக்கோம். அதாவது ஒரு வருஷத்துக்கே பசங்களுக்கு ஒரு 4-5 மேட்ச் காம்படிஷன் மட்டும் தான் நம்ம இறக்கி விடுறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட், ஒரு நேஷனல், அப்புறம் வந்துட்டு ஒரு 2 உங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ஒவ்வொரு பசங்களுக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு.
1: சரி,
2: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்பம் விளையாட்டு பயிற்றுனர் ஏ. தினேஷ் பாண்டே அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: நடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:30.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக நேர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். ஒரு நாள் முழுக்க நம்ம வானொலியில் நிறைய நிகழ்ச்சி வளம் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத விமர்சனமாக எழுதி அனுப்பலாம். விமர்சனமாக எழுதும் பொழுது அந்த நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்கினா அப்படின்ற தொகுப்பாளருடைய பெயரையும் எழுதி அனுப்பலாம். அதாவது இந்த நிகழ்ச்சி சூப்பராக போச்சு அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியை இப்படி மாற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பலாம். அதையும் தாண்டி உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு அழைக்கலாம். அதாவது இந்த படத்தில் எனக்கு இந்த பாடல் எங்களுக்காக கொடுங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எழுதி அனுப்பலாம்.

ஆலோசனம் மற்றும் விருப்பப்படல் ரெண்டையுமே நீங்க தனித்தனியா எழுதி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கனித்தமிழர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2. இன்றைய நாள்ல என்னுடைய கடிதம் இடம்பெறுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையோட இருக்கீங்க. உங்களுடைய கடிதம் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களோட கடிதத்தை வாசிக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது நான் தமிழ்ச்செல்வி. முதல்ல ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். தேனி மாவட்டத்திலிருந்து செந்தில்குமரன் கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து கேட்ட நேர்காவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் இரவு 9:39. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நம்ம நேயர்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற விதமா கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கணித மலர்கள். அடுத்ததா எந்த நேயருடைய விருப்ப பாடல் கடிதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து முகமது ஹபி. அதாவது இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பச்சை கலர், ஊதா கலர், ரோஸ் கலர் அப்படின்ற மாதிரி கலர் கலராக எழுதியிருக்காங்க. அப்படியே பார்க்கவே அப்படியே சூப்பராக கலர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. அதெல்லாம் சரி, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில்.

0: எங்கெங்கு சுகம் என்று இலக்கணம் இருக்கு.
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். உங்க பேரு ஒரு வாரம் சொல்லும் நிமிந்து எழுந்திடும் புல்லும்.

இரவு நேர கீதங்களாய் கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து நேர்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்று இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததா யாருடையது பாஸ்டர்லாமா? இளையான்குடியில இருந்து இக்பால் சித்தி கதீஜா பாடல் கேட்டிருக்காங்க இணைந்த கைகள் திரைப்படத்துல இருந்து. கேட்ட நேர்காவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது காற்றலைகளில்.

0: வணக்கம், டைரக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: நேரம் இரவு 9:50.

ஐ ஜலமாய் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களின் மனதை படிக்கும் நிகழ்வாய் கேட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கணித மலர்கள். தொடர்ந்து அடுத்து எந்த நேயருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, திருச்சி கருமண்டபத்துல இருந்து வேலாயுதம் திரவிய மலர் துர்காதேவி தன்விக் சந்துரு அப்படின்னு சொல்லி குழுவா கேட்டிருக்காங்க. எனக்காக காத்துரு அப்படின்ற திரைப்படத்துல இருந்து கேட்ட நேர்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அத்தனை நெஞ்சங்களுக்காகவும் இதோ பாடல் இசைக்க காத்திருக்கிறது.

நேர்களின் கடிதம் வழி விருப்பப்படலாய் வளம் வந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நாளில் இடம்பெற்ற நேர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க, இடம்பெறாத நேர்கள் வந்து வருத்தம் கொள்ள வேணாம். இன்னைக்கு இல்லைனா நாங்கள் கண்டிப்பா நாளைக்கு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருப்போம். இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

இதமாய் வீசும் இளம் தென்றல் காற்றோடு கானமிசைக்கும் நாவிக் கமலங்களின் நா முழக்கத்தோடு உயிர் ஜீவராகங்களின் ஒளி தொகுப்போடு அமைதியான இரவில் ஓசை கொண்டு உயிர் கரையச் செய்ய வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை.

மாலை பொழுதாகி போனதே, மங்கி நிற்கும் அந்தியும் அல்லல் கொண்டு தோய்கிறதே, வான் பறந்த தேன் சிட்டும் வழிமறந்து போனதே, இரவின் நீளமும் கூடிக்கொண்டே போகிறதே, இன்னல் தனை மறந்திட இங்கொரு குரல் பாடுகிறதே, துயர் மறந்திட தூங்காது விழித்து கூவுகிறதே.

ராகங்கள் 16 எனினும் 17 ராகத்தை இவன் இசைக்கின்றான். சுரங்கள் 7 எனினும் 8 சுரத்தை மீட்டுகின்றான். கேட்டிடா ராகத்திற்கு செவிசாய்த்திட மனமுண்டா? 8 ஸ்வரத்தை புரிந்திடும் நபருண்டா? யாரும் மறந்திடா மாயராகத்தை துணைக்கு அழைக்கின்றான். துன்பம் தனை மறந்திட.

ஒற்றை வழி பாதையில் ஒரு துணை தேடுகின்றான் இப்பாடகன். வழி தவறி சென்றுவிட்ட பாலைவன பாதையில் தடம் தெரியாது தடுமாறுகின்றான் இந்நாயகன். காதல் விதைகளை மனதில் விதைத்து மீண்டும் காண்கையில் காணலாய் மறைந்திட்டதை எண்ணி கலங்கி நிற்கின்றான். நடந்த யாவையும் எண்ணி நடக்கலாகின்றான். சென்றிடும் வழி தெரியாது திகைக்க

அவள் நடந்த தடம் தேடி காடுமலை அலைகின்றான். அரிதாகி போன அவள் சுவாசத்தை காற்றில் தேடுகின்றான். கண்ணியவள் கற்பூரமாய் காற்றில் கரைந்ததை எண்ணி தன்னையே நோகுகின்றான். கண்கள் நனைந்தபடி அவள் சென்ற வழி பார்த்து நாவரண்டு பாடுகின்றான்.

உச்சிமலை காற்றும் உளம் தளர்ந்து ஊசலாடிடும் நேரம், தேடி வந்த தேவதையும் மாயமாய் மறைந்திட்ட நிமிடம், சென்ற இடம் தெரியாது அவளை பார்த்திட துடிக்கும் இவனது உள்ளம் என தன் மன விரிசல்களை அழைப்பு குரலாய்

இவன் பாடும் ஜீவனிசை காற்றில் கரைகிறது, உள்ளம் பறித்தவளை ஊரெங்கும் தேடுகிறது. வசந்த காலங்கள் வாடியதை எண்ணி மனம் வாடுகிறது. தொலைதூரம் சென்றதால் நிமிடமும் வருடமாகி போகின்றது என பட்டியலிட்டு நாயகியின் நினைவுகளில் உயிர் ஒன்று

நினைவுகளில் ஸ்ருதி மீட்டிட விளைகின்றான், கற்பனைகளில் காதலோவியம் வரைகின்றான், எண்ணங்களை சொற்களாய் கோர்க்கின்றான், விழிகளில் நீர்த்திவளைகளை தாங்குகின்றான், தொலைந்த ஆசைகளை தேடுகின்றான், கணவன் அனைத்தும் களைந்ததை எண்ணி வாடுகின்றான். வைகரை விடியலில் வஞ்சியவள் விழிகளை காண துயிலா விழிகளுடன் காத்திருக்கின்றான்.

மேகத்துள் மறைந்து கொண்ட மர்மம் என்னவோ, ஒளி மறைத்து இருள் தரும் செயல்தான் தகுமோ? தேடும் விழிகளுக்கு வெண்முகம் தெரிந்திடுமோ? உனை காணாது இரவிங்கு முடிந்திடுமோ? பார்வையில் படாது பரிதவிக்க விடுதல் நலமுமாகுமோ? வான் தேவதையும் நிலவாய் மாறி வந்திறங்குமோ?

ஒளி மறைத்து இருள் தரும் செயல்தான் தகுமோ? தேடும் விழிகளுக்கு வெண்முகம் தெரிந்திடுமோ? உனை காணாது இரவிங்கு முடிந்திடுமோ? பார்வையில் படாது பரிதவிக்க விடுதல் நலமுமாகுமோ? வான் தேவதையும் நிலவாய் மாறி வந்திறங்குமோ?

மலரட்டும், மனக்காயங்கள் யாவும் மாயமாய் மறையட்டும், பிரிவென்ற சொல் இல்லாது போகட்டும், இதயத்தின் சுமைகளும் களைந்து செல்லட்டும், நடப்பது யாவும் நன்மையாயிருக்கட்டும், அன்பு என்றும் அழியாது நிலைத்திருக்கட்டும் என கூறி கார்முகில் தேரேறி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்கிறது திரை இசை.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:37. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குபவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் திருப்பாலைவனம் ஸ்ரீ அமுதேஸ்வரர் என்கிற திருப்பாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் குமார், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 வெற்றி படிக்கட்டுகள், +2 பிறகு என்ன படிக்கலாம், ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள், நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடரும், பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம்

0: 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட கால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சென்னை அஞ்சலாக விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இதனை எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் படபட பட்டாம் பூச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் ஜி சூரியகலா அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியின் நேரமும் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio held wide-ranging discussions in New Delhi today. Both the leaders reaffirmed the strength of the India-U.S. strategic partnership and outlined key areas of cooperation, including trade, energy, mobility, and regional security. Addressing a press conference following delegation-level talks, Dr. Jaishankar highlighted the need to conclude a trade agreement at the earliest, welcomed the expansion in energy trade, and stressed that diversified energy supplies are vital for India's energy security.
2: Our government's fundamental responsibility is to address the needs of 1.4 billion people. Obviously, ensuring the accessibility and affordability of energy for them is our prime objective. Secretary and I therefore welcomed the expansion in our energy trade in recent months. Diversified supplies are at the heart of energy security for India.
1: On the Iran conflict, Dr. Jaishankar said, both India and the United States have a strong interest in ensuring that global energy prices remain low and that there is unimpeded commerce. India's position in favor of dialogue and diplomacy, as well as safe and unimpeded maritime commerce, was also reiterated. The West Bengal government has directed all district magistrates to set up holding centers for suspected illegal foreigners and foreign prisoners awaiting deportation or repatriation in line with Ministry of Home Affairs, that is MHA, guidelines. According to an official communication issued by the Home and Health Affairs Department, districts have been asked to take necessary steps for housing individuals identified as staying illegally in the country, including those who have completed prison sentences and are awaiting deportation. Union Home Minister Amit Shah today said, government has made special provisions to exclude all tribal communities from the ambit of the Uniform Civil Code, that is UCC, ensuring that their rights are fully protected. Addressing the Janjati Sanskritik Samagam in New Delhi, Mr. Shah said, the UCC will not infringe upon any tribal rights. The National Testing Agency, that is NTA, today postponed the Common University Entrance Test undergraduate, that is CUET UG 2026 examinations scheduled for the 28th of this month. NTA said that this decision was taken in view of the change in the date of the Eid ul-Zuha, that is Bakrid holiday, as per the government notification. The agency informed that revised exam dates for affected candidates will be announced soon. NTA also advised candidates to regularly visit its official website for the latest updates. The Central Board of Secondary Education, that is CBSE, today extended the last date for obtaining scanned photocopies of answer books for class 12.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஏ.எம். ராஜா மற்றும் பி.சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:14. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. வளரும் நிலவின் மிளிரும் ஒளியில் இதயம் நிறைக்கும் பாடல்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மீண்ட சொர்க்கம். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி சலபதி ராவ். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மனதின் ஜன்னல்களை மெதுவாய் தட்டும் தென்றலாய் இது தேனும் பாலும். நேரம் 11:19 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி ஜி லிங்கப்பா. பாடல் இதோ ஒலிக்கின்றது ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில்.

நேரம் இரவு 11:23. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இரவின் இதழ்களில் பொங்கி பெருகும் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆரவல்லி திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. ஏ எம் ராஜா மற்றும் ஜிகே இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் மனமென்னும் பறவை உதிர்த்த நினைவென்னும் இறகுகளாய். இது தேனும் பாலும். நேரம் 11:28. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கடன் வாங்கி கல்யாணம். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எஸ் ராஜேஸ்வர ராவ். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமயாதாஸ். ஏ எம் ராஜா மற்றும் பி லீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் காலத்தின் நதிக்கரையில் நீந்தும் நேசத்தின் நட்சத்திரங்களாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூலோக ரம்பை திரைப்படத்திற்காக சி என் பாண்டுரங்கன் அவர்களது.

இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வில்லிபுதன். ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:37. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இரவின் பணியில் நனைந்த மின் நினைவுகளின் தொகுப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆசை திரைப்படத்திற்காக TR பாப்பா அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஏ. மருதகாசி.

சொல்லாத வார்த்தைகளும் சுவாசிக்கும் மௌனமென மெல்லிசையை மீட்டிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் 11:41. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

0: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே பாரிஜா.
1: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
0: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
1: உங்க எஸ் என் சுரேந்தர்
0: பேசுறேன்.
1: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் 11:46. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசைகளில் கனவுகளின் வாசலில் காத்திருக்கும் மென்துயிலாய் தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக ஆர் சுதர்சனம் அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் மழை துளி போல மனதில் கரையும் இனிமையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொம்மை கல்யாணம் திரைப்படத்திற்காக K.V. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் உடுமலை நாராயணகவி. ஏ.எம். ராஜா மற்றும் ஜிக்கி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:56. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மௌனம் பாடும் இனிய ராகங்களின் எண்ணிசையா இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அவன் திரைப்படத்திற்காக சங்கர் ஜெய்கிஷன் அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கம்பதாசன். ஜிக்கி மற்றும் ஏ எம் ராஜா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். நேரம் இரவு 11:59. இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

0: 12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, அன்பு நேயர்களுக்கு வணக்கம்.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இதோ இப்பொழுதிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைத்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

0: அரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

அடிமை புருஷன் குடும்பத்து

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

கக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடுறா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சு நிற்று. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே. உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன.

சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவில். நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எம்எம் தண்டபாணி தேசியர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் கொத்தமங்கலம் சுப்பு இயற்றிய பாடல், இசை எம்டி பார்த்தசாரதி எஸ் ராஜேஸ்வரி ராவ். நந்தனார் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து திருவருட்செல்வர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நிகழ்ச்சியின் நிறைவாக திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடியுள்ள பாடல் பாடலை ஏற்றி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம்.
2: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,
1: மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதைப் போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா.

0: மனத்தை அடக்கும் வலிமையில்லாதவன் துறவி வேடம் கொண்டிருப்பது புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு பயிர் மேய்வதைப் போன்றது. குறள் எண் 273, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குபவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் திருப்பாலைவனம் ஸ்ரீ அமுதேஸ்வரர் என்கிற திருப்பாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில், 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:12 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பமாக ஒலிக்கும், இதில் பங்கேற்கிறார் குமார். 10:30 ஒருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 வெற்றி படிக்கட்டுகள், +2 முடித்த பிறகு என்ன படிக்கலாம், ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 சிநேகிதியே தொடரும். பிற்பகல் 1 வசந்த காணங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் மயிலாடுதுறை டி செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 2:30 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையில் ஆட்டக்களம். 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள். 7:10 சென்னை அஞ்சலாக கேட்கலாம் விருதுநகர் மாவட்ட செய்திகள். இதனை எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல் படப்பட பட்டாம்பூச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச் சிறகு தொகுத்து வழங்குபவர் ஜி சூரியகலா. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:13. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம் திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்கப் போகிறோம். இனி வரும் 29 நிமிடமும்